நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருளாயும் அறிவினவர்.
0: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். டால்பின்கள் கடலில் வாழும் ஒரு புத்திசாலி உயிரினம். எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குவோர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் புது பொலிவு பெற்ற பூங்கா ரயில் நிலையம் கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம். 9 அரங்கிசை. ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்களின் பாட்டு. எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின். ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்ரித் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி சர்மா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2 பகுதி இடம்பெறும். 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. டாக்டர் வி ராகவனின் தீட்சிதர் டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 to 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள் எலிகள் மற்றும் பிற

செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை இடம்பெறும். வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. 8:05 திரைக்காலம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 9:15 திரைக்காலம், 9:30 அறிவியல் நேரம். செயற்கைக்கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்பரி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 திரை காணும். 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி தாய்ப்பால் வங்கிகள் குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் டி சங்கீதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பை வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நேர்களை 100.1 FM கோல்டில் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்ஸ் வேலை, 8:30 திரை காணும். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும். 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம். 12:00 திரை காணும். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், வி ஸ்ரீபிரியா அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரை காணும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ஸ்ருதி எஸ் பட் அவர்களின் பாட்டு, எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், எம் எஸ் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்திரா, 7:10 சிறுவர் சோலை, பசியில்லா பாரதம் படைத்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றிய உரை, வழங்குபவர் எஸ் கவினி, சங்கீதம் சந்தோஷம், மகத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை, நீதி கதைகள் சொல்பவர் எம் பி ஜெகத் கிருஷ்ணதேவ், சேமிப்பு வாழ்வின் வெளிச்சம் பி வேதீஷ் வழங்கும் உரை. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமும், 8:15 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரை காணும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணும். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்பரி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 7:25 திரை காணும். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே. ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன். சரி விடு, இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன். நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன, அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால் வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கிய செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவின்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு விக்க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையைப் போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும் போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின்

0: அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினமின்மையும் ஆண் அணிபுகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒருவழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதி போல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன் இனிய மொழி பேசுபவன் கொல்லும் கோபம் கொள்ளாதவன் அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன் பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன் விண்மீன் கூட்டத்தை நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 19 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள், இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தக்சின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது காட்ராஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை

கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள். அல்லது ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசல்லஸ் அப்டலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8

0: விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லேட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை.
0: முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து,
2: இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும்.
0: வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 6410003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611232, 6611432, மீண்டும் தொலைபேசி எண் 6611232, 6611432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.

நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். சீர்திலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: திட்டத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வு பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில்

0: இரவு மணி 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி

0: சூழல் அறிவோம்.
1: ஆண்டொன்றுக்கு 400 மில்லியன் டன் பிளாஸ்டிக் தயாரிக்கப்படுகின்றன. இவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை ஒருமுறை பயன்பாட்டிற்கானவை. 19 முதல் 23 மில்லியன் டன் நெகிழி குப்பைகள் கடலுக்குள் சென்றுவிடுகின்றன. இது 2040 ஆண்டுக்குள் 50% உயர வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நெகிழி மாசு பூமி பந்தின் ஒவ்வொரு மூலையையும் பாதிக்கப்பட செய்கிறது. இன்று காற்றில், நீரில், உணவில் நெகிழியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நாம் 50,000 பிளாஸ்டிக் துகள்களை உட்கொண்டு வருகிறோம். இந்த நிலை நீடித்தால் காற்றில் நெகிழி மாசு 50% உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உலக நாடுகள் ஒன்றிணைந்து நெகிழி தயாரிப்பினை ஒடுக்கும் முயற்சியில் இறங்க வேண்டும் என ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. இதனால் மனிதர்களின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல சூழல் வளங்களையும் காக்கும் பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது. தனிநபர்கள் கூட தங்கள் பங்கிற்கு நெகிழி பொருட்களின் ஆபத்துகளை உணர்ந்து அதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. நெகிழிகள் என்பவை முற்றிலும் அகற்ற முடியாத பொருட்கள் என்றும், அவை வேறு வேறு ரூபங்களில் சூழல் அமைப்புகளை எட்டி வருவதாகவும் சூழல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இனிவரும் காலங்கள் சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மிகவும் முக்கியமானவை என்பதால் கவனத்துடன் செயல்பட ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. நெகிழியில்லா பூமி செய்வோம், இயற்கையை காப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை. மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. குமரி கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.4 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 25.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.7 டிகிரி குறைவு. பதிவான மழையின் அளவு 17 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 26.4 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 3.1 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரையும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை. எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்ற கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகிறது. புத்தம் புது காலையில் இனி
1: அறிவோம். டால்பின்கள் கடலில் வாழும் ஒரு புத்திசாலி உயிரினம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் லதா அவர்கள்.
2: கடலில் வாழும் உயிரினங்களில் மிகவும் புத்திசாலி யார் தெரியுமா? மனிதர்களைப் போல பெயர் வைத்து அழைக்கும் திறன் கொண்ட ஒரு உயிரினம் அது டால்பின். பலர் டால்பினை மீன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் டால்பின் ஒரு பாலூட்டி. குட்டி போட்டு பால் கொடுக்கிறது. சூடான இரத்தம் கொண்டது. அதனால் அது மீன் அல்ல. டால்பின்களின் வாய் அமைப்பு எப்போதும் சிரிப்பது போல தெரியும். அதனால் அவற்றை கடலின் புன்னகை முகம் என்று அழைப்பார்கள். டால்பின்களுக்கு 2வது பெயர் கடலின் மருத்துவர். சில நேரங்களில் காயமடைந்த டால்பினை மற்ற டால்பின்கள் சுற்றி நின்று பாதுகாப்பாக மேலே தூக்கி சுவாசிக்க உதவுகின்றன. டால்பின்கள் உலகின் மிகவும் புத்திசாலியான விலங்குகளில் ஒன்று. அதற்கு கண்ணாடியில் தன்னையே அடையாளம் கொண்டும் திறன் உள்ளது. மனிதர்களைப் போல பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் உள்ளது. புதிய விஷயங்களை வேகமாக கற்றுக்கொள்கின்றன. ஒவ்வொரு டால்பினும் தனக்கென ஒரு விசில் ஒலியை உருவாக்கி கொள்கிறது. அது மனிதர்களின் பெயரைப் போல செயல்படுகிறது. ஒரு டால்பின் மற்றொரு டால்பினை அதன் விசில் பெயரால் அழைக்கிறது. காற்றை சுவாசிக்க மேலே வர வேண்டும் என்பதால் டால்பின்கள் தூங்கும்போது முழு மூளையையும் தூங்க வைப்பதில்லை. மூளையின் ஒரு பகுதி மட்டுமே தூங்கும், மற்ற பகுதி விழித்திருக்கும். சில டால்பின்கள் கடலின் Formula 1 கார்கள் போல மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும். இவைகள் விசில் ஒலி, கிளிக் ஒலி, உடல் அசைவுகள் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. டால்பின்கள் பல ஆண்டுகள் கழித்தும் தங்கள் நண்பர்களின் விசில் ஒலியை நினைவில் வைத்திருக்கும். ஆய்வுகளின்படி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நண்பர்களை அடையாளம் காண முடியும். டால்பின்கள் எக்கோ லொகேஷன் என்ற திறனை பயன்படுத்துகின்றன. ஒளியை அனுப்பி அது திரும்பி வரும் நேரத்தை வைத்து மீன்கள் எங்கே, பாறைகள் எங்கே, எதிரிகள் எங்கே என்று கண்டுபிடிக்கின்றன. இது இயற்கையான ரேடார். விஞ்ஞானிகள் கூறுவதன்படி டால்பின்கள் கண்ணாடியில் தங்களை பார்த்து ஆராயும் திறன் கொண்டவை. இது மிகவும் அரிதான திறன். பல சம்பவங்களில் டால்பின்கள் கடலில் வழி தவறியவர்களை கரைக்கு அழைத்து வந்துள்ளன. சுறா மீன்களிடம் இருந்து மனிதர்களை காப்பாற்றியுள்ளன. நியூசிலாந்தில் வாழும் மவுயி டால்பின் உலகின் மிக அரிய டால்பின்களில் ஒன்று. தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் உள்ளன. பெரும்பாலான டால்பின்கள் 8 முதல் 10 நிமிடங்கள் வரை மூச்சை நிறுத்த முடியும். சில இனங்கள் அதைவிட அதிக நேரமும் நீருக்குள் இருக்கும். டால்பின்கள் வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டுமல்ல, வேடிக்கையாகவும் விளையாடும் சில உயிரினங்களில் ஒன்று. அலைகளில் சறுக்கி விளையாடும், குமிழ்களை உருவாக்கி அதனுடன் விளையாடும். சுறாமீன் வந்தால் டால்பின்கள் பயந்து ஓடுவதில்லை. அவை கூட்டமாக சேர்ந்து தங்கள் மூக்கு பகுதியால் சுறாமீனை தாக்கி விரட்டும். உலகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட டால்பின் இனங்கள் உள்ளன. மகிழ்ச்சி, தகவல் பரிமாற்றம், உடலில் ஒட்டியுள்ள ஒட்டுண்ணிகளை நீக்குதல் போன்ற காரணங்களுக்காக டால்பின்கள்

0: தண்ணீருக்கு வெளியே குதிக்கின்றன. ஒரு டால்பின் கூட்டத்தில் பிறந்த குட்டியை அந்த கூட்டத்தில் உள்ள மற்ற பெண் டால்பின்களும் பாதுகாக்க உதவுகின்றன. கடலில் வாழ்ந்தாலும் மனிதர்களைப் போல நட்பு, அன்பு, புத்திசாலித்தனம் கொண்ட உயிரினம் டால்பின். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். டால்பின்கள் கடலில் வாழும் ஒரு புத்திசாலி உயிரினம். தகவல்கள் வழங்கினார் எஸ். லதா அவர்கள்.

0: அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை.
0: முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும்.
0: வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 7:10:25. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: நட்பு என்னும் சொல்லிற்கு உறவு, சிநேகம், சுற்றம், நேசம் என்றெல்லாம் தமிழகராதி பொருள் கூறுகிறது. நட்பினை வள்ளுவர் நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு என்னும் 4 அதிகாரங்களில் கூறியிருக்கின்றார். ஒருவர் நெறிகடந்து செல்லும்போது இடைத்துரைப்பது நட்பு என்று, நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடுத்தற் பொருட்டு என்று குறளின் வழியில் வள்ளுவர் கூறுகிறார். ஷெல்லி நமக்கு தாய் தந்தையர் வாய்ப்பது விதி, நண்பர்கள் வாய்ப்பது மதி என்கிறார். இனியவை நாற்பது நல்லவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இனிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு என்னும் பாடலர்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அறிவுடையோருடன் கொள்ளும் நட்பு பிறை நிலவு வளர்ந்து கொண்டு செல்வதைப் போன்று நாள்தோறும் வளரக்கூடியது. முழு நிலவு எவ்வாறு தேய்ந்து கொண்டு செல்கின்றதோ அதனை போன்றது அறிவில்லாதவருடன் கொள்ளும் நட்பு என்று திருக்குறளும் இனியவை நாற்பதும் கூறுகின்றன. மிக்காரை சேர்தலில் மிக மானமுன் இனிதே என்று குறிப்பிடுகிறது. வள்ளுவர் நண்பர்களுக்கு சலிப்பின்றி உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை, நட்பிற்கு வீற்றிருக்க யாதனில் கொற்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை என்று கூறுகிறது. பகைவருடன் அச்சமின்றி நட்பு கொள்ளாமல் இருப்பது சிறந்தது என்பது முகத்தின் இனிய அகா அகத்தின் வஞ்சரை அஞ்சப்படும் என்ற குறளின் வழியில் வள்ளுவர் விளக்குகின்றார். மேலும் முதுமொழி காஞ்சில் பகைவருடன் கொள்ளும் நட்பு வறுமையை உண்டாக்கும் என்பதை, செற்று உடன் வரைவோனை சேர்தல் நல்கூர்ந்தன்று என்றும் பாடலடை விளக்குகின்றது. நட்பு குறித்து பேசும் போதும் கேந்தனார் ஒட்டாரை ஒட்டிக்கொழல் அதனின் முன்னினுதே என்ற பாடலடி மூலம் விளக்குகின்றார். ஆத்திச்சூடியும் பகைவரின் நட்பு கூடாது என்பதை ஒன்னாரை தேரல் என்ற பாடலை மூலம் உணர்த்துகிறது. நண்பராக இருக்கும் ஒருவரை பற்றி பிறரிடம் புறங்கூறாமல் இருப்பது சிறந்தது என்பதனை, எனைத்தும் குறுகுதல் பாம்பல் மனைக்கெறி மன்றில் பழிப்பார் தொடர்பு என்னும் குரல் விளக்குகிறது. இக்கருத்துகளுக்கு வலுச்சேர்க்கும் பூதஞ்சேந்தனாரும் நட்டார் புறங்கூறான் வாதில் நனி இனிதே என்ற பாடலடி மூலம் உணர்த்துகிறார். முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பு அன்று, நஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வது நட்பு ஆகும். இதனை வள்ளுவர் முகநகன் நட்பது நட்பென்று நஞ்சத்து அகநகது நட்பது நட்பு என்ற குறளின் வழியில் குறிப்பிடுகின்றார். இக்கருத்தையே இன்னா நாற்பதும் நகையாய நண்பினார் நாரின்மை இன்ன என்ற பாடலடி மூலம் விளக்குகின்றது. சான்றாண்மை பண்பை வளர்க்கும் குணங்களில் ஒன்று இரக்கம் ஆகும். இத்தகைய பண்பு நட்பில் இருப்பது சிறந்தது என்பதை மதுரை கூடலிருக்கிறார் கொண்டு கண்மாறல் கொடுமையின் துவாது என்ற பாடலடையில் விளக்கியுள்ளார். அறிவில்லாத சிற்றினத்தாருடன் கொள்ளும் உறவு தீது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதனை பேதை பெருங்கழியின் நட்பின் அறிவுடையார் எதின்மை கோடி உறும் என்ற குறளின் மூலம் அறியப்படுகிறது. இக்கருதியை இன்னா நாற்பதும் குறிப்பிடுகிறது. இதனை இன்னா கடனுடையார் காணப்புகள் என்ற பாடல்கள் புலப்படுத்துகின்றன. நட்பினை ஆராய்ந்து பார்த்து குற்றமற்றவர்களுடைய நட்பை விட்டுவிடாமல் அணைத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறுவக மாசற்றார்க்கென்

0: ஒன்று ஈந்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு என்ற குறளின் மூலம் விளக்கியுள்ளார். இக்கருத்துகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக கபிலர் மன நிறைவு இல்லாதவருடன் தொடர்பு துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை ஆங்கின்னா மனம் வரியார் தொடர்பு என்னும் பாடல்களின் மூலம் புலப்படுத்துகின்றார். பெரியாரோடு யாத்த தொடர்பில் இன்னா பாடல்கள் மூலம் கல்வி கேள்விகளில் மிக்க சான்றோர்களிடம் கொண்ட நட்பினை கைவிடுதல் துன்பத்தை தரும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒருவருக்கு ஏற்படும் துன்பத்தில் உடனிருந்து அத்துன்பத்தை போக்குவது நட்பு என்கிறார். எனவே நல்ல நட்பை பாராட்டுவோம், தீய நட்பை விளக்கியிருப்போம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் கல்வி நிறுவன தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5-10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800-900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்கள் ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 முதல் 50 வரைக்கும் உள்ள நபர்கள், ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6

0: 4-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி மதுரை 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தாய்ப்பால் சுரக்கும் போது அந்த மாதிரி அதிகமா தாய்ப்பால் சுரக்கும் போது இல்ல சில சமயம் குழந்தை வந்து பால் எடுத்துக்காம இருந்ததுன்னா அந்த பால் கட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பால் கட்டுறதுனால மார்போட சைஸ் ஜாஸ்தி ஆகலாம், வலி வரலாம். இதோட ரிஸ்க் என்னன்னா இதை நம்ம சால்வ் பண்ணலைன்னா அதுல வந்து சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரஸ்ட் ஆப்சஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நிறைய தாய்ப்பால் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பால் எடுத்துக்கல அப்படிங்கும்போது நாங்கள் மதர்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி மார் வீக்கம் வருது, பிரஸ்ட் எங்கார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சுன்னா பிரஸ்ட் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கலாம், தூக்கி போட வேண்டிய தேவையில்லை. ஸ்டெரைலாக நம்ம கலெக்ட் பண்ணினோன்னா ஏர் கண்டிஷன் ரூமில் ஒரு 2 hours to 3 hours வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த தணிப்பு போகிற வரைக்கும் வெந்நீர்ப்பில் வச்சுட்டு பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார் வீக்கம் இருக்கும்போது அதை எங்கார்ஜ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு பம்பிங் இஸ் அ சொல்யூஷன். பட் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா சி வச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மாஸ்டைசிஸ்ட்னு சொல்லுவோம், சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அந்த சிச்சுவேஷனில் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். பிரஸ்ட் ஆப்சஸ் தட் இஸ் மார்ல சி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை. பட் இந்த மாதிரி ஒரு பிரஸ்ட் யூஸ்வலி ஏதாவது ஒரு பிரஸ்டில் தான் இந்த என்கார்ஜ்மெண்ட் அண்ட் பிரஸ்ட் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறது உண்டு. ஒரு பிரஸ்டில் இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆப்போசிட் பிரஸ்டில் டெஃபினட்டாக ஃபீட் பண்ணலாம். நிறைய மதர்ஸ் வந்து அந்த பெயின் இருக்கிறதுனால ஃபீடிங்கை அந்த டைம் நிறுத்திடுவாங்க. அப்போ என்னாகும், இன்னும் என்கார்ஜ் ஆகும், இன்னும் அந்த மார்பு கட்டுறது ஆகும். அதனால் ஆப்சஸ் இருந்தாலும் அந்த சிஏ நீடில் போட்டு எடுத்தோ இல்லை ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி எடுக்கும்போது அது வந்து அந்த காம்புக்கு அருகே இல்லை அப்படின்னா அந்த சைட்லேயும் ஃபீட் பண்ணலாம். அந்த சீங்கிறது வந்து இல்லை இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து தாய்ப்பால் வழியாக பேபிக்கு போகாது. அதனால இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தே கேன் ஃபீட். பட் வலி இருக்கிறதுனால மோஸ்ட் விமனால் கொடுக்க முடியாது. அதனால எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவோம், ஆப்போசிட் சைட் ஃபீட் பண்ண சொல்லுவோம். மெயினாக நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் அழும், அதுதான் நம்மளுக்கு மெயின் அறிகுறி. பட் அது நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுக்காக அழுதுன்னு நம்ம புரிஞ்சிக்க கற்றுப்போம். அந்த முதல் 4-5 நாள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஒரு 1-10 days ஒரு பேட்டர்ன் செட் ஆகிடும். யூஸ்வலி அது குழந்தை அழறது, சில சமயம் அப்படி அந்த பிரஸ்ட்டை தேடுற மாதிரி மவுத் மூவ்மெண்ட் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சு ஃபீட் பண்ணோம். பசி இருந்தால் வேண்டான்னு சொல்லாது. அதனால ரொம்ப அடிக்கடி நம்ம கொடுக்க பார்க்குறோம், ஆனால் குழந்தைக்கு அந்த டைம் தேவையில்லை அப்படிங்கும்போது அது பிரஸ்ட்லேருந்து ஃபேஸ் எப்படி திருப்பிக்கலாம். நம்ம ஒன்ஸ் அப்படி ஆச்சுன்னா விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சோ 1 hour கழிச்சோ திருப்பி ட்ரை பண்ணணும். குழந்தை வந்து தாய்ப்பாலே எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப அழருது, நான் சக்கிள் பண்ண முடியலை அப்படின்னா குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும்.

0: இப்போ குழந்தைக்கு உடம்பு முடியலை, அதுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குது அப்படிங்கும்போது அது வாய் வச்சு சக் பண்ணாது. ஏன்னா இப்போ வந்து அது ஒரு நம்ம ஏற்கனவே ஓடும்போது பிரெத்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கும்போது நீ இன்னும் கொஞ்சம் ஓடுன்னு சொன்னால் நம்மளால் ஓட முடியாது இல்லையா. ஸோ சிக்காக இருக்கிற குழந்தை, ஏன்னா அந்த தாய்ப்பாலை வந்து மார்பை பிடிச்சி சக் பண்ணி எடுக்கிறது வந்து குழந்தைக்கு ஒரு எஃபர்ட் தான். ஸோ அந்த எஃபர்ட்டை போட முடியாமல் குழந்தை சிக்காக இருந்தால் சம்டைம்ஸ் அது வந்து பால் குடிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தி வெல் பேபி எப்போவாது ஒரு வாட்டி தாய்ப்பால் வேண்டான்னு சொல்கிறதுக்கும், தொடர்ந்து ரெஃப்யூஸ் பண்ணி அழுது சிக்காக இருக்கிற பேபிக்கும் நம்ம டிஸ்டிங்ஷன் பண்ணும். ஆனால் ரெண்டுமே ஃபீடிங்கை வேண்டான்னு சொல்கிறது தான், இது ரெண்டில் எதுங்கிறத நம்ம வந்து மற்ற ஃபீச்சர்ஸை வச்சு டிசைட் பண்ணணும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது, இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார், அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார், அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுவிட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்காரு. உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா.
2: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நேரம் 7:35, 10:00. புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். மெரினா திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: திரைக்காணத்தில் இனி காற்று வெளியிடை திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி
1: நகர்வலம்.
2: புதுப்பொலிவு பெற்ற பூங்கா ரயில் நிலையம்.
3: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் ஏற்கனவே 261 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டுள்ளன என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். அதன் தொடர்ச்சியாக மேலும் 75 ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது, இந்த 75 ரயில் நிலையங்களின் பட்டியலில் சென்னை பூங்கா ரயில் நிலையமும் ஒன்றாக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தியாகும். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் அமைந்துள்ள இந்த பூங்கா ரயில் நிலையம் இந்திய ரயில்வே வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்ற ஒன்றாகும். தென்னிந்திய ரயில்வேயால் கட்டப்பட்ட இந்த பூங்கா ரயில் நிலையம் நாட்டிலேயே முதலாவது மின்மயமாக்கப்பட்ட புறநகர் வழித்தடமான சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் பாதையின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூங்கா ரயில் நிலையத்தின் வரலாற்றை சொல்ல வேண்டுமானால், இதற்காக தண்டவாளங்கள் அமைக்கும் பணி 1928 தொடங்கப்பட்டு 1931 மே மாதம் 11 தேதி அன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. தற்போது இந்த பூங்கா ரயில் நிலையமானது ஒவ்வொரு நாளும் 198 புறநகர் ரயில்களையும் 30,000 மேற்பட்ட பயணிகளையும் கையாளும் திறன் கொண்டதாக திகழ்கிறது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான பல்முனை போக்குவரத்து இணைப்பு சந்திப்புகளில் ஒன்றாகவும் இந்த பூங்கா ரயில் நிலையம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையின் மையப்பகுதியில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு நேரெதிரே ஒரு முக்கியமான போக்குவரத்து பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த பூங்கா ரயில் நிலையம் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு புறநகர் வழித்தடத்தின் முக்கிய அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பூங்கா ரயில் நிலையம் அமைந்துள்ள சென்னை பூங்கா பறக்கும் ரயில் நிலையம், அதன் அருகில் அமைந்திருக்கும் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையம், தற்போது மெட்ரோ ரயில் நிலையம் என்று இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக தன் சேவையை மக்களுக்கு வாரி வழங்கி வருகிறது இந்த பூங்கா ரயில் நிலையம். இப்படி பாரம்பரியம் மிக்க இந்த பூங்கா ரயில் நிலையத்தை தான் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ₹14.79 கோடி மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டு பாரத பிரதமர் அவர்களால் கடந்த மாதம் 17 தேதி அன்று திறந்து வைக்கப்பட்டது. பூங்கா ரயில் நிலையத்தில் அப்படி என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்று பார்ப்போமா? மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ள பூங்கா ரயில் நிலையம் மிகப்பெரிய நுழைவு முகப்பு மேற்கூரையுடனும் சென்னை மாநகரத்தின் புதிய எழில்மிகு அடையாள கோபுரத்துடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தின் உட்பகுதியில் காத்திருப்பு பகுதிகளுடன் கூடிய புதிய பயணச்சீட்டு முன்பதிவு அலுவலகம், நடைமேடைகள் 1, 1A மற்றும் 2 ஆகியவற்றில் சீரமைக்கப்பட்ட தரைதளம் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் நடைமேடைகள், மேற்கூரைகள் மற்றும் நிலையத்தின் ஒட்டுமொத்த மேற்கூரைகளும் புத்தம் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தடையற்ற பல்முனைய போக்குவரத்தை உறுதி செய்ய 2வது நடை மேம்பாலத்தில் புதிய மின்தூக்கி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்பு மின்தூக்கிகள் இல்லை. தற்போது இந்த மின்தூக்கிகளால் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கும் இவை மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றன. பறக்கும் ரயில் நிலைய நடை மேடைகளை நேரடியாக இணைக்கும் பிரத்யேக நடைபாதைகளும் மெட்ரோ ரயில் பாதையை எளிதாக அடைய சுரங்கப்பாதை வழித்தடங்களும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மின்தூக்கிகள், பிரத்யேக நடைபாதைகள் மற்றும் நவீன காலத்திற்கு ஏற்ற தெளிவான தகவல் பலகைகள் ஆகியவற்றின் மூலம் பயணிகள் வெவ்வேறு போக்குவரத்து முறைகளுக்கு இடையே எவ்வித சிரமமுமின்றி செல்வதற்கு இந்த நவீன தகவல் பலகைகள் நமக்கு கை கொடுக்கின்றன. அது மட்டுமன்றி முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அருகில் உள்ள GH மருத்துவமனைக்கு நெரிசலின்றி எளிதாக செல்லும் வகையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவசர அவசரமாக பணிக்கு செல்வோர், பணியிலிருந்து களைப்புடன் இல்லங்களுக்கு திரும்பிச் செல்வோர் என்று அனைத்து தரப்பு மக்களும் இந்த பூங்கா ரயில் நிலையத்திற்கு வரும்போது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான அமைதியான ஒரு சூழல் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. இதற்கு அடித்தளமிட்ட மத்திய அரசு மற்றும் இந்த அழகுமிகு பூங்கா ரயில் நிலையத்தை காணொலியில் திறந்து வைத்த பாரத பிரதமருக்கும் ஒருமுறை நன்றி சொல்வோம்.
2: புதுப்பொலிவு பெற்ற பூங்கா ரயில் நிலையம். எழுதியவர் கே கருணாநிதி, வாசித்தவர் விஜய்.
1: புத்தம் புது காலையில் சென்றோம்.

0: திரை இசை பாடல் கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் நாம் சிந்திக்க சில நொடிகள் மடல் மாணிக்கம் கூறும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அன்புள்ள ராஜேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள், கனவை நனவாக்குங்கள்னு அடிக்கடி தனது பேச்சில் குறிப்பிடுவார். உடனே இதற்கு நல்லா தூங்கணும், தூங்கும்போது தான் கனவு காணணும்னு நம் ஆட்கள் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, எப்பவும் நமது நோக்கம் என்னவோ அதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். நமது குறிக்கோள் நமது மனதில் எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆலோசனை அறிவுரை. சரி, பொதுவாக நமது செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்னா நல் உணவு நல் உறக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரமாவது தூங்கணும். தூக்கம் குறைஞ்சாலே சிடுசிடுப்பு வந்துடும், மன அழுத்தம் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக இருக்க அடிப்படை தேவை நல்ல தூக்கம். ராஜேஷ்குமார் சார், தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்டுடணும் இரவில். பிறகு ஒரு 20 நிமிடம் கழித்து ஒரு கப்பு பால், இளஞ்சூடான பால் குடிக்கலாம். தூக்கம் கண்களை சுத்தம். தூங்க போகிறதுக்கு முன்னால் காஃபி குடிப்பதோ புகைப்பிடிப்பதோ கூடாது. அதே போல் வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம். எப்பவும் வயிற்றில் 1/3 இடம் காலியாகவே இருக்கணும். நீங்கள் படுக்கும் இடம் அதிக சூடாகவோ அதிக குளிர்ச்சியாகவோ இருக்கக்கூடாது. மிதமான சூழல் தான் உகந்தது. ராத்திரியில் ரொம்ப நேரம் தொலைக்காட்சியில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது, கையில் கைபேசி இருக்குன்னு அதில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது, கேம்ஸு விளையாட்டு விளையாடுவது போன்றவற்றை அவசியம் தவிர்க்கணும். சுத்தமான படுக்கை, உயரம் அதிகமில்லாத தலையணையும் தூக்கத்தின் சிறந்த நண்பர்கள். இரவில் லேசான ஒளி வர்ற அளவுக்கு ஒரு விளக்கு வெளிச்சம் கட்டாயம் தேவை. இரவில் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு குளியல் போடலாம். இரவில் தளர்வான காற்றோட்டமான பருத்தி ஆடை அணிவது நல்லது. மனதை நிம்மதியாக வைத்திருக்கும் புத்தகங்கள் தூக்கத்தை வரவழைக்கும் ஒரு நல்ல துணைவன். இன்னைக்கு நமது வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. காலையில் விரைவாக எழுந்து இரவில் நேரத்தில் படுக்கும் பழக்கம் இருந்தது. இப்போது அப்படியான்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். பின்தூங்கி முன் எழணும், அதாவது கடைசியாக எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சுட்டு அப்புறம் படுத்து காலையில் சீக்கிரம் எழுந்துடணும். அதுதான் நல்ல பழக்க வழக்கம். இன்றைக்கெல்லாம் இரவு 11, 12, 1 மணிக்கு படுத்துட்டு காலையில் 8-9 மணிக்கு எழுந்திருக்கும் இளவட்டங்களை நாம் பார்க்குறோம். இதையும் நாம் நியாயப்படுத்துகிறோம். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், உடம்பிலிருந்து வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிறைய உழைப்பை வெளிப்படுத்துகிறாங்க, அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நகர்ப்புறவாசிகள் உடல் உழைப்பை வெளிப்படுத்துறது இல்லை. அதற்காகத்தான் காலை நேரம் அல்லது இரவு நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. சிலர் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்கிறாங்க, சிலர் ஏதாவது கேம்ஸ் விளையாட்டு விளையாடுறாங்க. ராஜேஷ்குமார் சார், நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி நல்ல தூக்கங்கிறதே பலருக்கு பகல் கனவாக தான் இருக்குது. தூக்கத்தை தொலைத்தோருக்கு பல வியாதிகள் வருது, அல்லது வியாதிகள் எங்கன்னு தேடி வருது. ஒவ்வொருத்தரும் சரியான நேரத்துக்கு தூங்கணும். தூக்கத்தின் அளவை சரியாக வைத்திருந்தால் எந்த வியாதியும் நம்மை அண்டாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் விட்டுவிட்டு பிற்காலத்தில் நோய் வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்க முயற்சிப்பது தும்ப விட்டுட்டு வாழ பிடிச்சிருக்கிற மாதிரி, அது நடக்காமல் பார்த்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை.
0: முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து,
2: இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும்.
0: வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.

இருக்கும். கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி நேரம் 8 மணி. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். ஜெமினி திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்

Satan, kind of a

நேரம் 8:30. ஆகாஷவாணி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி தொடர்ந்து திரை காணும் கேட்கலாம். திரைகாணத்தில் டார்லிங் 2 திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், அன்விஷா தத்தா பாடியுள்ள பாடல்.

0: மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்

0: வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை.
1: முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்தில் வேலை செய்கின்ற பொழுது

0: எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடித்தோட்டத்தில் வேலை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும்.
1: வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 8:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் இனி மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் நித்யஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்காடம். நிகழ்ச்சியில் இனி சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக பென்னி தயால் பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: உங்களின் நாளைய எதிர்காலம் இன்றைய செயல்களில் இருக்கிறது என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் மாதே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தை

அடுத்து தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் கிருதி, மாயா மாளவ கௌளவராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:30 அரங்க இசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இனி தியாகராஜர் கீர்த்தனையில் பாகாயன் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:36:25. அரங் இசையில் நிறைவாக சக்கனி ராஜமார்க்கமு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கரஹரப்ரியா ராகம் ஆதி தாளம்.

0: அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கும் முத்து சிதறல் இனிய திரைப்பட பாடல்கள். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:05. 10 முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உன்னிகிருஷ்ணன், பம்பாய் ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல். அடுத்து படம் 2.

நேரம் 10:30 15 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி ஒலிபரப்பாகும். பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் மனு, சுஜாதா. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல்.

தேன் சிந்தும் நேரம். முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது வசந்தி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:02.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை.
0: முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து,
2: இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும்.
0: வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 11:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது மனோ சித்ரா பாடிய பாடலுடன் பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக.

0: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
1: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
0: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
1: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனசை அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும், இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
0: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
1: நண்பா, மனச அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
0: ஓ, இவ்வளவு இருக்கா?
1: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
2: நேரம் 11:45. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் உன்னை சொல்லி குற்றமில்லை படப்பாடலை, கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில்.

0: படைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி ஒலிபரப்பாகும்.
3: நீங்களும்
2: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்ருத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெய்ஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2 பகுதி என்று 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சிகள். டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்த மகா காவியம் நிறைவு பகுதி. உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து

0: ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் சி ராஜா, இரவு 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள் எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை, வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக முன்னதாக 8 மணிக்கு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஹிந்தியில் ஒலிபரப்பாகும். இரவு 9:30 அறிவியல் நேரம், செயற்கைக்கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி தாய்ப்பால் வங்கிகள் குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் டி சங்கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் வி ஸ்ரீபிரியா அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி எஸ் பட் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், எம் எஸ் வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் மிருதங்கம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha has been adjourned till 2 p.m. and the Rajya Sabha till 12 noon following repeated disruption by opposition members over several issues, including alleged police action during students' protests over NEET paper leak issue. When the Lok Sabha began its proceedings at 11 a.m., Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. The opposition members were demanding a statement from Union Home Minister Amit Shah on alleged police action during students' protests. Mr. Birla urged all members to cooperate in running the House, saying that disruption during question hour is not appropriate. As the pandemonium continued, the Lok Sabha was adjourned till 2 p.m. The Rajya Sabha has also been adjourned till 12 noon over the same issue. When the House assembled at 11 a.m., the ministers laid papers on the table of the House. The report of the department-related parliamentary standing committee on housing and urban affairs was tabled. Then Chairman C.P. Radhakrishnan took up the zero hour amid opposition uproar. Leader of opposition Mallikarjun Kharge raised the matter of alleged theft of donations from the Ayodhya Ram temple. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the Congress and Samajwadi Party, which opposed the Ram temple in Ayodhya, are now attempting to mislead the public by staging a drama regarding the alleged theft of donations. Mr. Rijiju said the House belongs to everyone and the main opposition party, Congress, is misusing the time allotted to them. The opposition members came to the well demanding a reply from Union Home Minister Amit Shah on alleged police action against students. As the ruckus continued, the chairman adjourned the House till 12 noon. The National Democratic Alliance NDA Parliamentary Party's weekly strategy meeting known as Mangal Milan was held at Parliament House today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, External Affairs Minister Dr. S. Jaishankar and other leaders were present at the meeting.

அருட்ஜோதி தெய்வம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர். அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எஸ். ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் வி. ஸ்ரீபிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர்

தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின்

0: கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி ஷாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான

0: ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலகம் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரணத் தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 7ஆம் தேதி வரை மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை நாளை மாலை 4 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.2 மீட்டர் ஆக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.1 மீட்டர் ஆக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டர் ஆக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் வேகம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.3 மீட்டர் ஆக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.1 முதல் 1.4 மீட்டர் ஆக இருக்கும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் கிருஷ்ணராஜ், உஷாராஜ் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் சோமஸ்கந்தமூர்த்தி. இசை எல் கிருஷ்ணன்.

0: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சம்ரத் திட்டம் குறித்த சுற்றுரை. நாடு முழுவதும் தொழில் முனைவு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்காக புத்தொழில் நிறுவனங்களுக்கு வலுவூட்டுவதே மெய்டி புத்தொழில் மையத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த முன்னெடுப்புகளால் நாட்டின் புத்தொழில் சூழல் பெருமளவில் பயனடைந்துள்ளதுடன் தொழில் முனைவு நோக்கிய ஒட்டுமொத்த சூழலையும் மேம்படுத்தியுள்ளது. இந்த முன்மொழியின் பின்னணியில் உள்ள நோக்கம் ஏற்கனவே தங்கள் தயாரிப்புக்கு சிறந்த தீர்வுகளையும் கருத்தாக்க சான்றையும் கொண்டுள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு உறுதியான வணிக திட்டத்துடன் சந்தைக்காக புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்கள் தயாரிப்பை மேம்படுத்துவதற்கு கூடுதல் வசதிகளை வழங்குவதும் துணிகர முதலீட்டாளர்கள் மற்றும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்கள் அவர்கள் எளிதாக முதலீடுகளை பெற வழி வகுப்பதுமாகும். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தொழில்நுட்ப அடைகாப்பு மற்றும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தொழில்நுட்ப அடைகாப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு அதாவது டைடு 2.0 வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் சிறப்பு மையங்கள் COE மெய்டி புத்தொழில் மையம் MSH அடுத்த தலைமுறை அடைகாப்பு திட்டம் NGIS போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் மெய்டி உட்பட இந்திய அரசாங்கம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு அடைகாப்பு சேவைகளை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு சமூக தாக்கம் கொண்ட பிற புத்தொழில் நிறுவனங்களுக்கும் உதவுவதற்காக ஒரு முடுக்க திட்டத்தை கருத்தாக்கம் செய்து செயல்படுத்த வேண்டிய அவசர தேவை உள்ளது. மேலும் இந்தியாவின் பிரச்சனைகளை பெரிய அளவு மேற்கூறிய திட்டங்களில் இருந்து வரும் ஸ்டார்ட் அப்புகள் சம்ரத் திட்டத்துக்கு ஒரு தூணாக இருக்கும். இந்த திட்டம் ஸ்டார்ட் அப்புகள் தங்கள் தயாரிப்புகளை மேம்படுத்தவும் தங்கள் வணிகத்தை

0: படுத்துவதற்கான முதலீடுகளை பெறவும் ஒரு தளத்தை வழங்குகிறது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இத்திட்டங்களில் காலவரம்பை கொண்டிருக்கும். அதில் தனிப்பட்ட நிறுவனங்கள் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை ஒரு குழுவுடன் இணைந்து பணியாற்றும். தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தவும் வழியில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கவும் வழிகாட்டிகள் உள்ளனர். ஆக்சலரேட்டர்கள் பொதுவாக கோஆர்ட் எனப்படும் விண்ணப்ப செயல்முறையுடன் தொடங்குகின்றன. ஆனால் சிறந்த திட்டங்கள் பொதுவாக மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகவும் துறை சார்ந்தவையாகவும் இருக்கலாம். இன்குபேட்டர்கள் தயாரிப்பின் முதிர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு காலக்கெடு உட்பட ஒரு திறந்தநிலை கட்டமைப்பில் செயல்படுகின்றன. அவை ஒரு ஸ்டார்ட் அப்பின் நீண்ட ஆயுளில் அதிக கவனம் செலுத்துகின்றன. சம்ரித் திட்டம் இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தவும் திறனுள்ள தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை வளர்ச்சி அடைய செய்வதற்கு தற்போதுள்ள மற்றும் வரவிருக்கும் அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும். சமர் திட்டத்தை செயல்படுத்தும் முகமையாக மைட்டி ஸ்டார்ட் அப் MSH செயல்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. நேர்கள் இதுவரை கேட்டது சமர் திட்டம் பற்றிய சிற்றுரை.
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி தாய்ப்பால் வங்கிகள் குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் டி சங்கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament have been adjourned till 2 p.m. following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the Rajya Sabha met after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up question hour amid opposition uproar. However, due to protest and sloganeering by the opposition members, the chairman adjourned the house till 2 p.m. The Lok Sabha has also been adjourned till 2 p.m. When the House began its proceedings at 11 a.m., Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. Mr. Birla urged all members to cooperate in running the House, saying that disruption during question hour is not appropriate.
3: As the highest forum of our democracy, it becomes our collective responsibility to hold discussions in the House, engage in dialogue and express both our agreement and disagreement. The House is meant for deliberations, and it is through these discussions and dialogues that we will be able to work for the welfare of the people of our country. I will give everyone adequate opportunity to speak. The proceedings of the House are adjourned until 2 p.m. today.
2: As the pandemonium continued, the Lok Sabha was adjourned till 2 p.m. Consumer Affairs, Food and Public Distribution Minister Prahlad Joshi has emphasized that there will be no reduction of food grains to any state or beneficiary under the National Food Security Amendment Bill 2026. Replying to supplementaries during question hour in the Rajya Sabha today, Mr. Joshi said comments and suggestions on the draft National Food Security Amendment Bill 2026 have been invited from state governments. The draft bill aims to ensure equitable distribution, promote uniformity in entitlements, and address variations arising from the existing household-based system. The BJP today accused the Congress and other opposition of disrupting the proceedings of the monsoon session of Parliament. Briefing the media in New Delhi this morning, BJP national spokesperson Samit Patra said the opposition had not participated in discussions on important bills, including the Registration of Births and Deaths Amendment Bill 2026 and the Bankers Books Evidence Bill 2026, which were passed successfully in the Houses. The National Democratic Alliance Parliamentary Party's weekly strategy meeting, known as Mangal Milan, was held at Parliament House today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, External Affairs Minister Dr. S. Jaishankar and other leaders were present at the meeting. MPs from Trinamool's breakaway faction, the newly formed Nationalist Citizens Party of India,

0: also attended the alliance meeting. Tamil Nadu opposition leader Udayanidhi Stalin was taken into police custody for questioning over a controversial remark. The development follows Udayanidhi's controversial speech at a DMK farmer's protest yesterday concerning the Kaveri water dispute. The case was based on the complaint given by a woman in Thanjavur that his speech contained indecent words against women. Several protesting DMK workers were arrested from Udayanidhi's house in Nilankarai. The Indian Meteorological Department, IMD, has forecast extremely heavy rainfall today over parts of Assam, Meghalaya, Subhimalayan, West Bengal and Sikkim. The weather system is likely to impact several districts of Assam. The IMD has also issued a yellow warning for most districts of Nagaland bordering Assam, which could impact Charaideo, Sivasagar, Jorhat and Golaghat districts. According to the Met Department, parts of Delhi, Haryana, Chandigarh, Jammu and Kashmir, Kerala, Mahi, Himachal Pradesh, Odisha and Uttar Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In Kerala, an orange alert of heavy rainfall has been declared in 12 or 14 districts for today. In badminton, Korea Masters, India's Tushar Suvir has been knocked out of the tournament after losing his qualifying match against Japan's Shogo Ogawa today. In women's doubles, Priya Konjanbang and Shruti Mishra, and in the men's doubles, Krishna Prasad Garaga and Prithvi Krishnamurti Roy will be in action today. Benchmark domestic equity indices were trading on a negative note during the afternoon session today. The Sensex dipped 239 points to 78,400, while the Nifty slipped 281 points to 24,493 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram oru mani 10 nimidam. Akashvani. என்னுயிர் தோழி. வெண் திங்கள் வடிவெடுத்து வீழ்ந்ததோ புவியினிலே, வண்டமிழன் தேனமுதாய் வந்ததோர் இன்மகவே, கண்டபொழுதே களிக்கும் காரிகையின் கண்ணீரும் அண்டமெல்லாம் போற்றும் அருந்தவத்தின் சான்றென்றோ. பசி நோக்கும் தாய்முகத்தில் பௌர்ணமி நிலவொளி, செவ்விதழ் சிரிப்பினிலே தாய்மையின் பேரொளி, அன்னையின் கருவறையில் ஆடிய அருமணியே, இன்னருள் பெற்றுணி எந்நாளும் வாழியவே, கருவினில் சுமந்தெடுத்த கற்பகப் பூங்கொடியே, கருவினில் சுமந்தெடுத்த கற்பகப் பூங்கொடியே, உருவினில் மலர்ந்திட்ட அமுதின் அருமணியே, வழியும் விழிநீரும் உதிரத்தின் தியாகமும் விழி அசைவில் மறந்தாயோ தாய்மையின் பேரரசே, சிறுவிரல் பற்றிடும் போதினிலே பெருமே பெருமகிழ்வு, சிறுவிரல் பற்றிடும் போதினிலே பெருமே பெருமகிழ்வு, அன்னையின் தாலாட்டில் பொங்கிடும் பேரன்பே, மண்ணிய புகழோடு பாரினில் வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேற மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: மேம், இப்போ குழந்தைக்கு போதுமான அளவு பால் குடிச்சிருக்காங்க அப்படின்றது எதை வச்சு மேம் தெரிஞ்சுக்கலாம்?
2: ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஏன்னா குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அழுகை மட்டும் தான். எல்லாத்துக்கும் அழுதுட்டு தான் இருக்கும். அது கொசு கடிச்சாலும் அழும், ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் அழும், அதுக்கு வந்து ஸ்வெட் ஆகுதுனாலும் அழும், அந்த ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குனாலும் அழும். ஸோ அதனால் எப்போ அழுதாலுமே குழந்தை பாலுக்கு தான் அழுதுன்னு நம்ம வந்து நினைக்க வேண்டியதில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சப்போஸ் இன்னும் சில பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூரின் பண்ண பிடிக்காது, அந்த ஈரம் கொஞ்சம் கூட விரும்பாதுங்க, பயங்கரமாக கற்றுக்கும். நீங்கள் அந்த நாப்கின் சேஞ்ச் பண்ண வரைக்கும் அழுதுட்டுருக்கோம் சில பேபிஸை. ஸோ அப்போ பேபி வந்து

0: நீங்கள் கொடுத்த மில்க்னால தான் அழுகுதா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, குடித்ததும் நல்லா தூங்கும் பேபி, அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மில்க்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது, நல்லா யூரின் பாஸ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூரின் போயிட்டே இருக்கும். இதுவும் இட்ஸ் எ குட் சைன், பேபி நல்ல அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து எடுத்துக்குது அப்படின்றது. அதே மாதிரியே பேபி வந்து நல்லா உற்சாகமாக இருக்கும் கொஞ்ச நேரம். சில சமயத்தில் பேபிஸ் பால் குடிச்சு தூங்கிடும், சில பேபிஸ் நல்லா ஆக்டிவாகிடும், ஃப்ரெஷ்ஷாகிடும், பால் குடிச்சதும் அப்படியே ஆக்டிவாக விளையாடிட்டுருக்கோம். இது மூணுமே வந்து பேபி வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு வந்து ஃபீட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற பேபிஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை மோஷன் போகும், ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கும். அது வந்து தாய்ப்பால்லையே அந்த மோஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய லாக்ஸேட்டிவ் இருக்கும். ஸோ தாய்ப்பால் மட்டுமே குடிக்குது குழந்தை அப்படின்னா அது 10 தடவை மோஷன் போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பட் சம்டைம்ஸ் அந்த மோஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும், பட் வாட்டரியாக இருக்காது, தண்ணி மாதிரி போகாது. பட் தண்ணி மாதிரி போகுது அப்படின்னா அப்போ தான் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மோஷன் பார்த்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக போகிறதுக்கும் வயிற்றில் பிரச்சனை இருந்து வரக்கூடிய லூஸ் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேபிஸ் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற பேபிஸு ஒரு 3-4 days கூட மோஷன் போகாது, அது ஸ்டாக்கு வச்சுருக்கோம். அது கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறப்ப தான் மோஷன் போகலன்னா பயப்படணும். தாய்ப்பால் மட்டும்தான் பேபி குடிக்குது, 3-4 days மோஷன் போகலன்னா நோ நீட்டு வரி, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது வந்து மோஷன் போயிடும் 3 days கழிச்சு.
1: ஒரு நாளைக்கு குழந்தைகள் எவ்வளவு சிறுநீர் வந்து கழிக்கலாம் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: 2 hours ஒன்ஸ் போயிட்டே இருக்கும், இதே தானே அதுங்களுக்கு வேலை. பால் குடிக்கும், யூரின் போகும், மோஷன் போகும், திரும்ப பால் குடிக்கும், இதே தான் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் தான் இருந்துகிட்டே இருக்கும் அது. ஸோ எவ்ரி 2-3 hours ஷியராக பேபிஸ் வந்து யூரின் பாஸ் பண்ணும்.
1: ஓகே மேம், இப்போ இதுவே ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்தா அவங்களுக்கு எப்படி மேம் பால் ஊட்டுறது?
0: ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு சவால் தான் அது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, ட்வின்ஸ் இருக்குன்னா ஒரு என்ன மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேபிக்கு ஒரே டைம் தான் வந்து பசி வரும். ஸோ அப்போ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ 10 மணி காலையில் ரெண்டு பேபி எந்திரிக்குது, பேபி 1 அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க மதர், பேபி 2 பவுடர் மில்க் கொடுப்பாங்க பக்கத்தில் யாராக கூட இருக்கவங்க. அடுத்து 12 மணிக்கு ஃபீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ பேபி 1 பவுடர் மில்க், பேபி 2 மதர் ஃபீடு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி மதர் ஃபீடும் டாப் ஃபீடையும் மாற்றி மாற்றி கொடுப்போம். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரெட் ஃபீடு மட்டுமே ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட், பத்தாது ரெண்டு பேபிஸ்க்குமே. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுப்போம். அப்படி இல்லை நல்லாவே ஃபீட்ஸ் வருது, இனிஷியல் 1-2 months கொஞ்சமாக தான் குடிக்கும். ஸோ அப்போ நமக்கு கூட சமாளிக்க முடியும், பட் 2 months அப்புறம் பவுடர் மில்க் இல்லாமல் நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ரெண்டு பேபி ஒரே இடத்துல ஆளும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு பேபிக்கு பிரஸ் ஃபீட், அடுத்த பேபிக்கு பவுடர் மில்க், அடுத்த தடவை அந்த பேபிக்கு பிரஸ் ஃபீட், இந்த பேபிக்கு வந்து டாப் ஃபீடு, அந்த மாதிரி நம்ம சமாளிக்கலாம்.
1: அப்படி தாய்ப்பாலும் பவுடர் பாலும் கொடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம் குழந்தைங்களுக்கு?
0: ஒன்றும் வராது. அந்த பவுடர் மில்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். இப்போ 1, 2 அது மாதிரி இருக்கும். பிறந்த குழந்தைக்கு குறை மாதத்தில் சில பேபிஸ் பிறக்குது இல்லையா, ப்ரீட்டம், அந்த பேபிக்கு தனியாக இருக்கும் பவுடர் மில்க்கு. 1, 3-6 months அதே மாதிரி 6 months to 12 months அதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். அதே மாதிரி கரைக்கிறதும் அந்த என்ன டென்னு வாங்குறீங்களோ அதுக்கு பின்னாடி எழுதிருக்கிறத எல்லாத்தையும் படிக்கணும் பொறுமையாக உட்காந்து. அது குடி குடியாக தான் இருக்கணும், பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும், பார்த்து படிக்கணும். எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ பவுடர் போடணும், அதுலேயே மோஸ்ட்லி ஸ்பூன் கொடுத்துருப்பான், அது தலை தட்டி கரெக்டாக அளவு போடணும். அப்புறம் பாப்பாக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் தனியாக வச்சுக்கணும் நம்ம, அதெல்லாம் நல்லா சுடுதண்ணியில் கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். அது மாதிரி பேபிக்கு வந்து இந்த அளவு வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். நிறைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பவுடர் போட்டு நம்ம வீட்டில் நிறைய பேர் வயசானவங்க அனுப்பினா கெட்டியாக கொடுத்துடக்கூடாதுன்னு இத்திரோண்டு பவுடர் போட்டு அவ்வளோ தண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா அது கரெக்டான காம்போசிஷன் இல்லாதப்ப அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பவுடர் ஃபீட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் மதருடைய மில்க்கு சிமிலராக இருக்கும். ஸோ அந்த கரெக்ட் பவுடர் அளவு அந்த தண்ணியை வந்து கலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி எந்த பால் பவுடராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பிள்ளைங்களுக்கு என்ன கலக்கிறதா இருந்தாலுமே அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிற சூட்டில் இருக்கணும், வார்ம் வாட்டரில் தான் கலக்கணும். அது மில்க்காக இருந்தாலுமே வார்ம் மில்க்கு. கொதிக்க கொதிக்க இருக்கிறத நம்ம அதில் போட்டோம்னா அப்படியே அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் அப்படியே உடஞ்சி போய் செத்து போயிடும், வேஸ்ட். ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி இப்போ ஒரு குடிக்கிற சூட்டில் சுடு தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பேபிக்கு அப்படியே கலக்கிட்டு லைட்டாக ஒரு ஒரு ஆற்று ஆற்றிட்டு அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம்.
1: ஓகே மேம்,

0: இப்போ தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கான நியூட்ரிஷன் ஃபுட்டு ஏதாவது இருக்கா மேம்?
1: நம்ம வீடுகளில் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா பிரசவமான பிறகுன்னு ஒரு சில உணவுகளை வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து தாய்ப்பால் சுரக்கக்கூடிய உணவுகள் தான். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தண்ணி ஆகாரம் எப்பயுமே ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லுவேன், எல்லோரும் ஒரு இந்த தடவை கஞ்சி, பால், சூப்ஸு, ஜூஸு, மோர், இளநி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லிக்விட் ட்ரிங்க்கை குடிங்க, அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃபீட்ஸ் வரும். ஏன்னா தண்ணி நிறைய, தண்ணியும் நம்ம நிறைய குடிக்கணும். ஆஃப்டர் ஆல் மில்க்குன்றது வாட்டர் தான் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் உள்ளே போட்டால் தானே வரும் அது. ஸோ நிறைய தண்ணியும் குடிங்க. தண்ணியோ தண்ணியாகவே குடிக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஆகாரமாக எடுத்துகிட்டே இருங்க. ஞாபகம் வச்சு ஒவ்வொரு தடையும் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட்ஸும் நல்லா வரும், உங்களுக்கும் வந்து டயர்டாகாது, தலைவலி அதெல்லாம் பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும். அதை தவிர மற்ற ஃபுட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டுலேயே எல்லாம் இந்த வெந்தயம், அதேமாதிரி ரவா கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஃபீட்ஸ் வரும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அந்த முருங்கை சம்மந்தப்பட்ட எல்லா கீரைங்களுமே வந்து நல்லது. ஸோ எல்லா காய்கறிகள் எல்லாமே நல்லது. மில்க், மில்க்கே வந்து நல்லா செக்ரேஷன்ஸ் வரும். அதுமாதிரி எல்லா ஃபிஷ் ஐட்டம்ஸ்லேயும் நல்ல மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். எப்பயுமே மதர் வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, சில காய்கறியெல்லாம் நமக்கே தெரியும், முக்கியமாக உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கேஷியஸ் அந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் 3-4 மந்த்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக பண்ணிக்கணும் அந்த ஃபுட்டு. ஏன்னா பேபி வந்து மதர் ஃபீட் மட்டும்தான் எடுக்குது அப்படின்றக்கப்ப இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் பேபி எல்லா ஃபுட்டும் மற்ற ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். பேபிக்கு கொடுக்கும்போதும் சரி, நம்ம புதுசாக ஒரு உணவை நம்ம ஃபீட் பண்ணப்போ சாப்பிடும்போதும் சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது, எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுமாதிரி பேபிக்கு மற்ற ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறது, ஜூஸ் கொடுக்குறோம் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறோனாலும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரே நாளைக்கே இது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா இதையும் போட்டு ஒரு அப்படியே மல்டிக்ரெயின் இருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு 5 மாதம் குழந்தைக்கு அது எப்படி, 6 மாதம் குழந்தைக்கு எப்படி செரிமானம் ஆகும் அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படியே சத்து கொடுக்குறோன்ட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை நர்ஸையும் போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ அது வந்து தேவையில்லை. அப்போ அதில் ஒன்றும் ஒத்துக்காமல் போனாலும் மொத்தமாக அந்த கஞ்சியே வந்து குழந்தை குடிக்காமல் போயிடும். அதனால் ஓவர் ரெசிலன்ஸாக இல்லாமல் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா, புழுங்கரிசி, வெறும் புழுங்கரிசி ஓமம், அது ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சி, ஒரு வாரத்துக்கு 2 புதனோவை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு புழுங்கரிசி கஞ்சி மட்டும் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக கொடு, எடுத்ததுமே கெட்டியாக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணியாக ஒரு ஸ்பூன் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு எப்படி பிடிக்குது, அது லைக் பண்ணி குடிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இதே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பூன் அப்பப்போ பிடிக்குது அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கலாம். சில பிள்ளைங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், சில இதுங்களுக்கு வந்து உப்பு தான் பிடிக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ அது மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ், அது மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 புது உணவு, அப்போ எந்த உணவு அதுக்கு பிடிக்கலை இல்லை செட் ஆகலையோ அந்த உணவை அப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற உணவெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இது ஓகே, புழுங்கரிசி கஞ்சி ஒத்துக்குது, அடுத்தது பாசிப்பருப்பு கஞ்சி ஒத்துக்குது, அடுத்தது வடித்த கஞ்சி ஒத்துக்குது, இப்படி ஒன்றொன்னா பருப்பு தண்ணி ஒத்துக்குது, கீரை தண்ணி ஒத்துக்குது, இப்படி ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் நம்ம.
0: ஓகே மேம். சில வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறந்தா ஒரு உணவு முறையும் ஆண் குழந்தை பிறந்தா சில உணவு முறையும் சொல்றாங்க. பிரத்யேகமாக பார்க்கும்போது ஆண் குழந்தைகள் வந்து பிறந்துட்டாங்கன்னா ஒரு சில மாம்பழம், சில பழங்கள் வந்து சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து ஆகாது, மாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை மேம்?
1: அதாவது இந்த கேஸ் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடும்போது சம்டைம்ஸ், இது வந்து புக்கிலலாம் எதுவுமே இட்ஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன்னா கூட, சில கேஸ் ஃபுட் எடுக்கிறப்ப பேபிஸ்க்கு வந்து அந்த காலிக் அதிகமாகும், கேஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட் அந்த பேபி ஃபுட்டு மற்ற ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் என்ன ஃபுட் எடுத்தாலுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும்

0: சேஞ்சஸ் தெரியாது. பட் பேபிக்கு ஒன்லி ஃபீட் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு மாம்பழம் சாப்பிட்ணுன்னா உங்களால் அவாய்ட் பண்ண முடியலை, நான் சாப்பிட்றதான் ஆகணும்னா இவ என்ன பண்ணுங்கள், மதர் ஃபீட் பண்ணிவிடுங்க. மதர் மெடிசனுக்கு நான் சொல்கிற மாதிரி தான், ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழ பலாப்பழம் இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா எல்லாத்துலேயுமே அந்த கேஸ் ப்ராப்ளம் வரும் நிறைய சாப்பிட்றப்ப. ஸோ ஒரே ஒரு கதுப்பு மாம்பழமோ ஒரு சின்ன மாம்பழமோ ஃபீட் பண்ண பிறகு அதை மட்டும் எடுக்கிறப்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது.
1: அதே போல் பாலூட்டுற தாய்மார்கள் வந்து குளிரான உணவுகளை உட்கொள்ளும் போது குழந்தைக்கும் வந்து அது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா மேம்?
0: அப்படிலாம் டைரெக்டாலாம் ஒன்றும் பெருசாக வராது. ஏன்னா மதர் ஃபீடு வந்து பாடி டெம்பரேச்சர், அம்மாவுடைய தாயினுடைய உடல் வெப்பநிலை எப்படி இருக்குது அந்த டெம்பரேச்சரில் தான் கரெக்டாக வரும் பேபிக்கு. ஸோ அதனால் மதர் சாப்பிட்ற எல்லாமே வந்து குளிர்ச்சியாக சாப்பிட்டா உடனே பேபிக்கு சளி பிடிக்கும்லாம் அப்படிலாம் வராது. மதருக்கு இருந்ததுன்னா, கோல்டு இருந்ததுன்னா பேபிக்கு வரலாம்.
1: ஓகே மேம். இப்போ பால் ஊட்டுற தாய்மார்கள் எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் மேம்?
0: நீங்கள் எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம்ம தாகம் அடிச்சுட்டு தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பொழுது என்ன சொல்கிறதுனா, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், ஒரு பெரிய கிளாஸில் பாலோ இல்லை ஜூஸோ சூப்போ குடிங்க, அப்புறமா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ அதுலேயே உங்களுக்கு வேணுங்கிற நீர் அந்த சத்து வந்து கிடச்சிரும். அதை தவிர உங்களுக்கு தாகம் அடிக்கும் போது நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 3-4 liters வச்சுக்கோங்க முதலே. ஒரு 5 liter ஒரு ஊற்றி வச்சுட்டு இன்றைக்குள்ளே அதை காலி பண்ணணும் வச்சுக்கிறேங்க. வேறு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா அதில் ஒரு கம்மி பண்ணிக்கலாம், 1-1.5 liter கம்மி பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம். தாய்மார்கள் அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்ளணுமா? பிரசவ காலத்தில் வந்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை பிறந்த பிறகும் குழந்தைக்காக அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அதிகமாக சாப்பிடணுமா மேம்?
0: இல்லை, ஆக்சுவலாக ஃபீடிங்கில் வந்து அதிகமான கேலரி தேவைப்படும். நார்மலாக இருக்கிறத விட ப்ரெக்னென்சியில் அதிகமாக தேவைப்படும். ப்ரெக்னென்சியில் இருக்கிறத விட ஃபீட் பண்ணும்போது அதிகமான கேலரிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பட் என்ன சாப்பிட்றோன்றது மேட்டர். நம்ம நிறைய பசிக்குது அப்படின்றதுக்காக இஷ்டம் போல் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து உணவாக நிறைய சாப்பிட்றோம், ஸ்வீட் சாப்பிட்றோம், எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றோம், பேக்கரி உணவாக நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம செம்மையாக வெயிட் ஏறிடுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபீடிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன். நமக்கு அளவான உணவு, கரெக்டான உணவு சாப்பிட்றோம், நல்லா ஃபீட் பண்ணுறோன்னா சூப்பராக வெயிட் ரெடியூஸ் ஆகும். கர்ப்ப காலத்தில் நம்ம ஒரு 10 kilo போட்டோம், 12 kilo போட்டோம்னா டெலிவரி ஆன பிறகு 12 kiloலாம் குறையாது, 4 kilo 5 kilo தான் குறையும். ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எப்படி குறைக்கிறது, அதெல்லாமே நம்ம ஃபீடிங்கில் குறைக்கலாம். அப்போ கரெக்டான உணவு வந்து ப்ரோட்டீன் சத்து, புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், கீரை, காய்கறிங்க, அது மாதிரி நிறைய எடுத்துக்கணும். அரிசி உணவை கம்மியாக எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்களுமே உங்கள் வெயிட் வந்து ரொம்ப ஏறிடாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான உணவு எடுக்கிறீங்க, நல்லா ஃபிட் பண்ணிங்கன்னா ஷுவராக நல்லா வெயிட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். கர்ப்ப காலத்தில் சக்கரை நோய் வந்துடுது, GTM சொல்கிறது, அதெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் டெலிவரி ஆன பிறகு பார்த்தா நாங்கள் வந்து மோஸ்ட்லி மாத்திரையெல்லாம் நிறுத்திடுவோம். ஏன்னா ஃபீடிங்கே வந்து அவங்களுக்கு நல்லாவே அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னா தேவைப்படுற அந்த சுகர் மாத்திரையை விட கம்மியான மாத்திரை கொடுத்தா கூட போதும். ஸோ அது மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது ஃபீட் பண்ணுறதுனால மதருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதுக்காக நம்ம வந்து நல்லா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல், ஏன்னா நல்லா பசிக்கும், ஆக்சுவலாக பயங்கரமாக பசிக்கும். இப்போ அதனால தான் ஃபீடிங்க்கு முன்னாடி நீங்கள் நல்லா பிளான் பண்ணி நல்லா ஒரு கப் சூப்பு, ஒரு கார்ன் சூப்பு, ஒரு நாளைக்கு வந்து வெஜிடபிள் சூப், அது மாதிரி ஒன்று. ஒரு தடவை வந்து அந்த பாலில் போட்டு சாப்பிட்ற ப்ரோட்டீன் பொடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு குடிங்க. ஒரு தடவை வந்து நல்லா வெறும் மில்க்கே குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு அப்புறமா ஃபீட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு முடித்ததும் உங்களுக்கு உடனே போய் அப்படியே சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு இது இருக்காது. இல்லாட்டி நமக்கு பயங்கரமாக பசிக்கிற நேரத்தில் நம்ம என்ன கிடைக்கும், ஃப்ரிட்ஜை திறந்த ஜூஸு, சாக்லேட்டு, பிஸ்கட், என்னென்ன இருக்கோ, ஐஸ்கிரீம் இப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் தான் நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கோ டைம் ஆகும்ல. எல்லாருக்கும் வந்து எல்லோரும் சூழ்ந்து பக்கத்தில் இருந்து சாப்பாடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க தெரியாது. எத்தனையோ பெண்கள் தானே தான் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கிறாங்க. ஸோ அதனால தான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஈவன் பேபிஸ்க்கு நீங்கள் ஃபுட்டு ஊட்டும் போது கூட எப்பயுமே வந்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. அது பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து பருப்பு சோறோ இட்லியோ ஊட்டுறீங்கன்னா கட்டாயமாக குழந்தைங்க 1 மணி நேரம் பண்ணும். உடனே சாப்பிட்றதுக்கு எந்த குழந்தை சாப்பிடுது? ஒரு 10,000 ஒரு குழந்தை கூட சாப்பிடாது. எல்லாத்துக்கும் நம்ம வேடிக்கை காட்டணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஊட்டுங்க. ஏன்னா நீங்கள் அது குழந்தை மேலே கோபம் வரும், இரிட்டேட் ஆகும், நமக்கு ரொம்ப டயர்டாகிடும். அப்புறம் நம்ம சாப்பிடாமல் கூட நிறைய நேரம் அப்படியே மிஸ் ஆயிடும் லஞ்சு. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் சாப்பிடுங்க, பொறுமையாக குழந்தைக்கு ஊட்டுங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னா.
1: ஓகே மேம்.

0: நிறைய பேருக்கு வந்து பால் கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால் கட்டும் போது அவங்களுடைய பிரஸ்ட்டும் அவங்களோட கையும் வந்து பயங்கரமாக வலிக்கும் அப்படின்றாங்க. இந்த பால் கட்டுதல் வந்து எதனால் நடக்குது மேம்?
1: அது வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு இயல்பாகவே அதிகமாக ஃபீட்ஸ் வந்து சுரக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பால் கட்டலாம். இல்லைனா சம்டைம்ஸ் பேபி வந்து அதை ஒரு சைடில் குடிக்கும், ஒரு சைடில் குடிக்காது. இல்லைனா சம்டைம் பேபி கொஞ்சம் லைட்டாக அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்போ வந்து ஃபீடிங் கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கலாம். இருக்கிறப்ப என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து பால் அதிகமாக சுரக்கிற சைடில் அப்படியே பால் வந்து நின்றுடும். அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ அப்படி அதிகமாக இருக்குது ஒரு சைடில் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஸ் பம்ப் இருக்குன்னா அதை வச்சு எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பேபிக்கு ஃப்ரெஷ் மில்க் வந்து அது பேபி டேரெக்டாக சக் பண்ணி வந்து குடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் மில்க் ஃப்ரெஷ்

0: ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 to 6 hours நீங்கள் வந்து பிரஸ் மில்கை வந்து வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அது சூடு பண்ணி கொடுக்கலாம் பேபி.
1: ஓகே மேம், நிறைய பேருக்கு மார்பகம் மென்மையாக இருக்கிறதுனால பால் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மார்பகம் மென்மையாக இருந்தாலையும் பால் சுருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மென்மையாக இருக்கிறதுனால குழந்தைக்கு தேவையான பால் உற்பத்தி வந்து கம்மியாயிடுமா?
0: ஏன்னா பேபி சக் பண்ணால் தான் பால் சுரக்கும், அதில் ஸ்டாண்டர்டாக மில்க் இருக்காது. ஆக்சுவலாக பேபி வந்து சக் பண்ண அப்படியே செக்ரிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது பால் கட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேபி சக் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு தான் பால் கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில சமயம் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஓவராக என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா பால் பொடி, பால், அதுக்கப்புறம் அந்த பால் சுரக்கிறதுக்குள்ள எல்லா உணவுகள், அதோடு பார்த்திங்கன்னா அவங்க மாத்திரை வேற பால் நிறைய சுரக்கணும், இப்படி எல்லாத்தையும் எடுக்கும் போதும் இந்த மாதிரி சிரமப்படுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு சைடு ஃபீட் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே பால் வந்து கட்டிடும். ஸோ அதனால் எப்பயுமே பேபி வந்து சக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 months வந்து நீங்கள் வந்து ஃபீடு பார்க்க முடியாது, பால் சுரக்கிறத தெரியாது நமக்கு, நேராக பாப்பாவோட வாய்க்குள்ளே தான் விழும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணும், பாப்பாக்கு பால் பத்தல, பாலே வரலன்னு. ஏன்னா உங்களால் பார்க்க முடியாது, ஃபீட்ஸ் வந்து செக்ரெட் ஆகிறத பார்க்க முடியாது. பட் 2 months அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது இன்னொரு சைடு அப்படியே ஊற்றிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ தான் தெரியும், ஓகே நல்லா வந்து செக்ரிஷன்ஸ் வருது அப்படின்றது தெரியும். ப்ளஸ் முதலே நம்ம சொன்னோம் என்னென்னலாம், பேபி வந்து நல்லா ஹாப்பியாக விளாட்ணும், இல்லைனா நல்லா தூங்கணும், கம்ஃபர்டபுளாக நிம்மதியாக தூங்கும், அதுமாதிரி நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகும், யூரின் நல்லா போகும், வெயிட்டும் போடும். இதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சுரக்குது, அந்த பாப்பாவுக்கு தேவையான அளவுக்கு சுரக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே மேம்.
2: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை வரும் திங்களன்று என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இந்த நிகழ்ச்சிய பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
3: பீட்ரூட் இது ஒரு மிகச்சிறந்த காய் அப்படின்னு பார்க்குற போது இந்த காயை நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ரத்தத்தினுடைய தன்மை, அந்த ஹீமோக்ளோபின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் சரியாக

உங்கள் இடல் சரியா இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்கள் தொடர்ந்து உடம்புக்கான நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும். சத்தான ஆகாரங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எது முறையா நமக்கு உடனே பலனளிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு இல்லாமல் அதே நேரத்தில் நிச்சயமான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அந்த இதில் மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த பீட்ரூட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை அழகாக நிலைநிறுத்தப்படும். ரொம்ப டென்சிட்டி பிளட்டோட அந்த விஸ்காசிட்டி சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள்ல கொலஸ்ட்ரால்

0: விஸ்காசிட்டி சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள்ல கொலஸ்ட்ரால் உடைய இது அக்குமுலேட் ஆகாம இருக்கணும், அதை நம்ம டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கில மருத்துவத்தில் சில மாத்திரைகள் எடுக்கிறோம். அதனால என்னதுன்னா ரத்தம் நீர்த்து போன நிலை கூட சில நேரங்களில் வந்துருது. அப்படியான நிலைப்பாடுல இருக்கிற போது அந்த மருந்தினுடைய தன்மை கெடாமலும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த பீட்ரூட் மிகச்சிறந்ததாக இருக்கும். நீங்க ஒன் ஆர் டூ ஜாஸ்தி எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 300 ml காலையில சாயந்தரம் ஒரு 300 ml ஒரு 2 வாரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு நாள் டெய்லி ஒரு தடவை மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துடலாம். இப்ப எதுக்காக இதை நம்ம அழுத்தம் திருத்தமா திருப்பி சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் எந்த மருத்துவத்தை மருந்தை எடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிற போது மட்டுமே அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னு சொன்னா மருந்தை மாத்துறதுனாலயோ மருத்துவரை மாத்துறதுனாலயோ நம்ம வெற்றி அடைகிறதில்லை. எந்த மருந்தாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அந்த மருந்து உங்களுக்கு மிக பலமாக இருக்கும். அப்படி பார்க்கிறதுல மிகச்சிறந்ததாக பீட்ரூட்டை பார்க்கிறோம்.
1: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டோம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செயற்கைக்கோள்கள் குறித்து ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக

0: எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
1: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டுத் திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவிகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 வரை நடைபெற உள்ளது. வரும் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான விளிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர்

0: பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
1: என் பேர் சேலை. கேரட்டு, பீன்ஸு, இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்க போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
2: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானியம் கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோத உள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15ஆம் தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல் துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55:35 ஆகாஷ்வாணி.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். பலரும் சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படும் புரை அழற்சியோ அல்லது ரைனோ சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படும் நாசி புரை அழற்சியால் பாதிக்கப்படுகின்றனர். இதில் நிறைய தலைவலி, மைக்ரேன் கூட வரும். இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். இதில் சிம்டம்ஸ், அதாவது நோய் அறிகுறிகள் என்று பார்த்தால், கெட்டியான சளி தென்படும். பச்சை நிறத்திலோ அல்லது வெள்ளை நிறத்திலோ இந்த சளி தென்படலாம். நிறைய தலைவலி இருக்கும். முகத்தில் மூக்கின் இரு பக்கங்களிலும் வலி இருக்கலாம். கண்களை சுற்றி வலி இருக்கலாம். புருவத்தின் மேல் வலி இருக்கலாம். ஏன், காய்ச்சல், தொண்டை வலி கூட சில சமயங்களில் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நோய்க்கான காரணம் என்று பார்த்தால், இரவில் நேரம் கழித்து உணவு உட்கொள்ளுதல். 7-8 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்டாலே அது நேரம் கழிந்து உட்கொள்ளுவது தான். ஒரு உணவு செரிக்கும் முன்னரே அடுத்த உணவு உட்கொள்ளுதல், ஜில் என்கிற உணவுகளை உட்கொள்ளுதல், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் இருந்து நேராக எடுத்து அப்படியே ஜில் என்று உணவு உட்கொள்ளுதல், ஜீரணமின்மை காரணங்கினாலும் இது ஏற்படலாம். இதை தவிர இரவில் ஜீரணிக்க கனமான பதார்த்தங்களான மாமிசத்தையோ அல்லது கீரை வகைகளையோ உட்கொள்வதாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். இதற்கு மருந்து என்று பார்த்தால், கழற்சிக்காய் சூரணம் 1/2 டீஸ்பூனும் கற்பூராதி சூரணம் 1 டீஸ்பூனும் தேனில் கலந்து ஒரு நாளுக்கு 2 முறை உணவுக்கு பின் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர நீர்க்கோவை மாத்திரை என்று கடைகளில் கிடைக்கும். இதை எடுத்து 3 அல்லது 4 மாத்திரைகளை பொடி செய்து வெந்நீரில் கலந்து நெற்றியிலும் கண்களை சுற்றியும் மூக்கின் இரு பக்கங்களிலும் எங்கெல்லாம் முகத்தில் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் 10 போல போட்டுக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 முறை செய்யலாம். ஒரு முறையும் இந்த 10 2 முதல் 3 மணி நேரங்கள் வரை முகத்தில் இருக்கலாம். இதை

0: தவிர ஆவி பிடிப்பது மிக நல்லதா? ஒரு 1 லிட்டர் வெந்நீரில் சமைக்க உபயோகப்படுத்தும் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கிராம்பு பொடி 1/4 டீஸ்பூன் மற்றும் கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை போட்டு ஒரு போர்வை அல்லது பெரிய டவல் வைத்து போர்த்தி கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஆவி பிடிக்கலாம். எப்பொழுதுமே தினமும் ஆவி பிடிக்கும் போது 2 கண்களையும் 1 கண்ணுக்கும் 1 பஞ்சு வைத்து நன்றாக ஒரு கர்ச்சிப் வைத்து கட்டி விட்டு பின் ஆவி பிடியுங்கள். நேராக கண் மூடியிருந்தால் கூட கண்ணின் இமைகள் மேல் தினமும் ஆவிப்படக்கூடாது. ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: டாக்டர் எஸ் பாரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டோம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி, தினம்தோறும் மாலை 6:10. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Parliament remains gridlocked as repeated protests by opposition members over various issues disrupt proceedings in both houses. Flood situation continues to improve in Odisha as water levels in major rivers recede. Tamil Nadu opposition leader Udayanidhi Stalin taken into police custody over controversial remarks. Unrest mounts in POJK after Pakistani forces open fire on unarmed civilians in Bagh district. Fresh shipping attack in Strait of Hormuz deepens uncertainty over peace talks between US and Iran to end war. And Indian shuttlers begin campaign at Korea Masters Badminton Tournament in Asan. Both houses of parliament have been adjourned till 2 p.m. following repeated disruption by opposition members over several issues, including alleged police action during students' protest over the NEET paper leak issue. When the Rajya Sabha reassembled after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up question hour amid uproar by the opposition members. Several members asked questions which were replied to by the ministers. However, due to protest and sloganeering by the opposition members, the chairman adjourned the house till 2 p.m. Earlier, when the upper house assembled at 11 a.m., the ministers laid papers on the table of the house. The report of the department-related parliamentary standing committee on housing and urban affairs was tabled in the house. The chairman took up the 0 hour amid opposition uproar. Leader of the opposition Mallikarjun Kharge raised the matter of alleged theft of donations from the Ayodhya Ram temple. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the Congress and Samajwadi Party, which opposed the Ram temple in Ayodhya, are now attempting to mislead the public regarding the alleged theft of donations. He stated that these people are shedding crocodile tears and they should apologize to the country. Mr. Rijiju said the house belongs to everyone and the main opposition party, Congress, is misusing the time allotted to them.
4: They create a ruckus outside the parliament as well over the issue rather than letting it function. Whatever time has been given to the leader of the opposition, Mr. Kharge, he wants to misuse it every single time. We cannot accept this, and the other members who have submitted notices should also get an opportunity. Every time in the name of the leader of the opposition, they keep raising the same single issue all day long.
3: However, the opposition members came to the well demanding a reply from Union Home Minister Amit Shah on alleged police action against students. As the ruckus continued, the chairman adjourned the house till 12 noon. The Lok Sabha also witnessed similar disruption. When the lower house began its proceedings at 11 a.m., Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. The opposition members were

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹரிச்சரண் பாடியுள்ள பாடல் அடுத்த படம் வெண்ணிலா கபடி குழு.

0: அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை.
0: முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும்.
0: வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பி சரண், பிரசாந்தினி பாடியுள்ள பாடல் படம் ஆடுகளம்.

நேரம் 2:30. சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடிய பாடல் படம் ஆதவன்.

ജാവിദ് അലി സൗമ്യ റാവു പാടിയുള്ള പാടൽ. പടം വാമനൻ

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் டாக்டர் வி. ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்த மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி. ஈஸ்வர் அவர்கள்.
2: மோதபூர ரச சம்பிருத்தாந்தரைஹி சுத்த விக்ரஹ விவேக த்விஜைஹி பிரத்யபாத் ச கமலாலய புரஹ சத்யமேவ கமலாலயஸ்ததா. கமலாலயம் என்றால் தாமரைகள் நிறைந்த திருக்குளம் என்பதோடு தாமரை போன்ற தூய உள்ளம் கொண்ட வேத பண்டிதர்கள் நிறைந்த புண்ணிய தலம் என்ற பொருளையும் தருகிறது. மோதபூர ரச சம்பிருத்தாந்தரைஹி என்ற தொடரால் தீட்சிதரை வரவேற்ற அறிஞர்கள் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பியிருந்தது என்று கவிஞர் கூறுகிறார். எனவே திருவாரூர் என்பது தாமரை மலர்களின் ஆலயம் மட்டுமல்ல, தாமரை உள்ளம் கொண்ட பக்தர்களின் ஆலயமுமாகும் என்பதே இச்செய்யுளின் அழகிய கருத்தாகும். திருவாரூரில் தங்கியிருந்த போது அங்குள்ள தெய்வங்களைப் பற்றி தீட்சிதர் ஏராளமான கீர்த்தனைகளை இயற்றினார் என்று டாக்டர் ராகவன் கூறுகிறார். எந்த மங்களகரமான காரியமும் விநாயகர் வழிபாட்டோடு தொடங்க வேண்டும் என்ற பாரம்பரியத்தை பின்பற்றி முதலில் கமலாலய திருக்குளக்கரையில் எழுந்தருளியுள்ள சுவர்ணாகர்ஷண கணபதியை தீட்சிதர் துதித்தார் என்று டாக்டர் ராகவன் அவர்கள் கூறுகிறார். ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் சித்தி விநாயகோ.

அவிக்னசித்யை பிரதமம் என்று அவிக்னசித்யை பிரதமம் ஜகௌ ச கௌளேன ராகேன வசனம் ததானம் தட்டே வசந்தம் கமலாலயசிய சுவர்ணகர்ஷாபித விக்னராஜம். அவிக்னசித்யை பிரதமம் என்ற சொல்லால் தடையில்லா நிறைவை வேண்டி முதலில் விநாயகரை பாடியதை எடுத்து காட்டுகிறார். கௌளராகத்தில் அமைந்த ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம் என்ற புகழ்பெற்ற கீர்த்தனையே இச்செய்யுள் சுட்டிக்காட்டுகிறது. சுப்பிரமணியேன நித்யேன போகமோக்ஷ பிரதாயினா ரக்ஷிதோஹம் அகண்டாஷ்டாதச லோச்சன சோபினா பிரப்ரவாமாதி பூஜ்யேன கங்கசைல விஹாரினா புரந்தர மனோல்லாச கரணேனானந்த ரூபினா ஸ்ரீவல்லி தேவசேனாக்கிய சக்தி விலாச

ಮಹೋತ್ಸವೇನ ಶುಕರಹಸ್ಯ ಪ್ರಕಾಶ ಗುರು ಗುಹೇನ ಕೃತ್ತಿಕಾ ಸುತ ಶುದ್ಧ ಧನ್ಯೇನ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯೇನ ರಕ್ಷಿತೋಹಂ. இந்த மூன்று செய்யுள்களிலும் டாக்டர் ராகவன் அவர்கள் தீக்ஷிதரின் சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் என்ற சுத்ததன்யாசி கீர்த்தனையின் முதல் சொற்களையே எடுத்துக்கொண்டு

இந்த மூன்று செய்யுள்களிலும் டாக்டர் ராகவன் அவர்கள் தீட்சிதரின் சுப்பிரமணியன ரட்சிதோகம் என்ற சுத்ததன்யாசி கீர்த்தனையின் முதல் சொற்களையே எடுத்துக்கொண்டு திருத்தணி முருகப்பெருமானின் மகிமையை விரிவாக பாடுகிறார். போகமோக்ஷ பிரதாயினா என்று முருகனை இம்மையும் மறுமையும் அருள்பவனாக போற்றுகிறார். கங்கசைல விஹாரினா என்ற சொல்லால் திருத்தணி மலையில் எழுந்தருளிருக்கும் பெருமானை கூறுகிறார். ஸ்ரீவல்லி தேவா சக்திதுவய விலாசினா என்ற வள்ளி தேவயானை சமேதராக விளங்கும் ஆறுமுகனை வர்ணிக்கிறார். இவ்வாறு தீட்சிதரின் கீர்த்தனையின் மொழிநயத்தையும் திருத்தணி தலத்தின் புராண சிறப்பையும் இணைத்து வாழ்க்கை வரலாற்றையே இசை நயமிக்க மகாகாவியமாக டாக்டர் ராகவன் அவர்கள் வடித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கல்லிடை குறிச்சியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமானை தரிசித்த தீட்சிதர்

నీలకంఠ శివ గురు గుహమిత్రం నిఖిల భక్త జన భయార్ది దాత్రం శ్రీలక్ష్మీ వరాహం என்ற கீர்த்தனையை ஆபோகி ராகத்தில் இயற்றினார். குறிச்சிம் கல்லிடை பூர்வம் அக்ரஹாரம் தத்தோயௌ லக்ஷ்மி வராகம் தத்ரஸ்தம் கீதேன போகினா பஜன் பஜேஹம் ஸ்ரீ பூமி நீலாஸ்துதம் ஸ்ருத ஸ்ருபப்ரதம் குபேரஸ்தாபிதம் தாமிரபரண்யா பங்ககிருதஸ்தடே. ஸ்ரீ பூ நீலாதேவியரால் போற்றப்படுபவர், சரண் அடைந்தவர்களுக்கு மங்களம் அளிப்பவர் என்று பெருமானின் பெருமையை பாடுகிறார். அந்த திருத்தலத்தின் ஸ்தல புராணம் தாமிரபரணி நதியின் மகிமை, குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள் என்று மரபு ஆகியவற்றையும் கீர்த்தனையில் இணைத்துள்ளார். மகாகாவியத்தின் உச்சக்கட்டமாக அமைவது தீட்சிதரின் இறுதி தருணங்களே. தம்பி பாலுசுவாமி தீட்சிதரும் சீடர்களும் சூழ்ந்திருக்க தேவியை போற்றும் கீர்த்தனைகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அப்போது தீட்சிதர் மீனலோச்சனி பாஷமோச்சனி என்ற கவகப்பிரியாராக கீர்த்தனையை பாடத் தொடங்குகிறார். ஐ மீனத்ருக் அம்ப தேகி மே முதம் மீனாட்சி மே முதம் தேகி என்ற பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த கீர்த்தனை. மீனாட்சி மே முதம் தேகி என்று பல்லவியை பாடிய அவர் பவபாஷ விமோச்சனி என்ற சொல்லை இருமுறை பாடுகிறார். உலக பந்தங்களிலிருந்து விடுவிப்பவளே என்ற அந்த சொல்லை உச்சரித்த அந்த கணத்திலேயே தம் சீடர்களை ஒருமுறை கருணையுடன் நோக்கி கண்களை மெதுவாக மூடி பரமபதம் அடைகிறார். இசை பக்தி முக்தி இந்த மூன்றும் ஒன்றாக இணையும் அந்த இறுதி காட்சியை டாக்டர் வி ராகவன் அவர்கள் மிக உருக்கமாக சித்தரிக்கிறார். பரிதோ அனுஜசிஷ்ய மண்டலம் கிருத தேவி கிருதி கான சந்ததி மகினோ கமக கிரியா கிருதி மதுராம்பா கிருதி முஜகௌ ததா ஐ மீனதிர்கம்ப தேகிமே முதம் இத்தியாதிக பல்லவாத் அத அனுபல்லவ மத்தியதோ யதா பதயுக்மம் பத மீனலோச்சனி பவபாஷ விமோச்சனி இதி ச த்விரதாவிருத்ய யதாப்ய கீயத சததா முகம் உண்ணமைய தான் நிகிலானேவ மகீ புரஸ்திதான் க்ஷணம் ஐக்ஷத சுப்ரசன்னதிருக் யுகலம் தஸ்ய தத்தோ நிமீலிதம் தத் அசாம்யத முத்து தீட்சிதே யபிதம் தத் பரசாதனம் வபுஹு. முத்துசுவாமி தீட்சிதரின் கீர்த்தனைகள் இசைப்படைப்புகள் மட்டுமல்ல, அவை தென்னிந்திய திருத்தலங்களின் வரலாறு ஆகமம் தத்துவம் மற்றும் பக்தி மரபுகளை பாதுகாத்து நிற்கும் இசைமயமான ஆவணங்கள். முத்துசுவாமி தீட்சிதரின் நவகிரக கீர்த்தனைகள் அவரது ஆரம்ப கால படைப்புகள் அல்ல. காசி யாத்திரை திருத்தணி காஞ்சி சிதம்பரம் திருவாரூர் போன்ற புண்ணிய தலங்களில் ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்த பிற்காலத்தில் அவரது முதிர்ந்த இசை சிந்தனையின் வெளிப்பாடாக இக்கீர்த்தனைகள் உருவாகின. மரபு செய்தியின்படி தனது சீடரான தம்பியப்பனின் உடல்நலக்குறையை நீக்குவதற்காக முதலில் பிருகஸ்பதே தாராபதே என்ற கீர்த்தனையை இயற்றிய தீட்சிதர் பின்னர் 9 கிரகங்களையும் போற்றும்

0: நவகிரக கீர்த்தனங்களை படைத்தார். இவை வெறும் ஜோதிட பாடல்கள் அல்ல. வேதம், மந்திரம், இசை, பக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே இணைக்கும் அரிய படைப்புகளாகும். தீட்சிதர் தரிசித்த ஒவ்வொரு தலத்திலும் அந்த தலத்தின் ஸ்தலபுராணம், தெய்வ மகிமை, ஆகம மரபு ஆகியவற்றை தனது கீர்த்தனைகளில் பின்னி பாடியுள்ளார். டாக்டர் ராகவன் அவர்கள் அவ்வரலாறுகளையும் தல மரபுகளையும் விரிவாக விளக்குவதால் இம்மகாகாவியம் தென்னிந்திய திருத்தல மரபுகளின் அரிய களஞ்சியமாகவும் விளங்குகிறது. நிறைவாக 17 சருகங்களில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்தம் மகா காவியத்தின் மூலம் டாக்டர் ராகவன் அவர்கள் முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்க்கையையும் அவரது இசை, பக்தி, வேதாந்தம், ஆலய மரபு ஆகியவற்றையும் அழகுற ஒருங்கிணைத்து நமக்கு அளித்துள்ளார். திருவாரூர் தியாகேச பெருமானின் சந்நிதியில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய தேவார மூவரையும் டாக்டர் வி ராகவன் அவர்கள் நினைவு கூறுகிறார். இவர்கள் தேவார மரபை உலகில் நிலைநிறுத்திய மகான்கள். இந்த செய்யுள் மூலம் தீட்சிதர் தோன்றிய ஆன்மீக சூழல் தேவார மரபால் புனிதமடைந்து தமிழ்நாட்டின் பக்தி மரபு என்பதை ஆசிரியர் உணர்த்துகிறார். நாயன்மார்கள் தேவார பதிகங்களால் திருத்தலங்களை புகழ்ந்தது போல் முத்துசுவாமி தீட்சிதர் சமஸ்கிருத கீர்த்தனைகளால் அதே திருத்தலங்களை இசைமயமாக போற்றினார். இதன் மூலம் நாயன்மார் மரபின் தொடர்ச்சியாக தீட்சிதர் பங்களிப்பை டாக்டர் ராகவன் அவர்கள் மிக நயமாக வெளிப்படுத்துகிறார். க்ஷேத்ரம் க்ஷேத்ரம் கத்வா தேவோ திவ்யேன கீதயோகேன சேவியோ மயாபி பக்தியேத்யாச மனஸ்தஸ்ய பால்யத்தஹ பிரபிருதி ஆழ்வார் நாயன்மார் இதி ஏ அபூவன் காயகா பக்தாக தத்வர மார்கானுஸ்ருதா உத்கண்டா தஸ்ய திருடம் ஆசீத். இந்த இரண்டு செய்யுள்களும் டாக்டர் ராகவனின் நோக்கத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. திருத்தலம்தோறும் சென்று இசையையே யோகமாக கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் தீட்சிதருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்ததாக அவர் கூறுகிறார். அதற்கு காரணமாக பாடலால் பக்தியை பரப்பிய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவருக்கு முன்மாதிரிகளாக இருந்தனர் என்பதையும் வெளிப்படையாக சொல்கிறார். அவர்கள் சென்ற பக்தி பாதையே தீட்சிதரும் பின்பற்றினார். ஆனால் அவர் அதை கர்நாடக இசை கீர்த்தனைகளின் மூலம் புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றார். ஆகவே தீட்சிதரை நாயன்மார் ஆழ்வார் மரபின் ஆன்மீக வாரிசாக டாக்டர் ராகவன் அவர்கள் இந்த மகாகாவியத்தில் சித்தரிக்கிறார். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடலால் திருத்தலங்களை புனிதப்படுத்தியது போல் முத்துசுவாமி தீட்சிதர் சமஸ்கிருத கீர்த்தனைகளால் அவற்றை இசைமயமாக்கினார். இந்த தொடர்ச்சியான பக்தி மரபை 17 சர்க்கங்களிலும் உயிர்ப்புடன் நமக்கு முன் நிறுத்துவது டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் சரித்தம் மகாகாவியத்தின் நிலையான பெருமையாகும். மொத்தத்தில் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்க்கை என்பது தென்னிந்தியாவின் புண்ணிய தலங்களை தரிசித்து அங்குள்ள தெய்வங்களை இசையால் ஆராதித்து ஒரு இடைவிடாத தீர்த்த யாத்திரையாகவே அமைந்தது என்பதை டாக்டர் வி ராகவன் அவர்கள் இம்மகாகாவியத்தின் மூலம் அழகாக எடுத்துரைக்கின்றார்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்த மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி ஈஸ்வர் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov

0: govi.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915154.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் அருகாவூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான், திருவாரூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நன்னிலம், செய்யாறு, சின்னக்கல்லாறு, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், சின்கொனா, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், ஜெயங்கொண்டம், குடிதாங்கி, செஞ்சி, பெலாந்துறை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, புதுச்சேரி, திருவள்ளூர், குன்றத்தூர், நாலுமுக்கு, பொன்னையணை, உப்பாசி, திருவாரூர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோவில், பேசின் பாலம், சோழிங்கநல்லூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேந்துறை, சைதாப்பேட்டை, அமைந்தகரை, மேலாலத்தூர், முகலிவாக்கம், சோலையாறு, திண்டிவனம், அகரம்சீகூர், பூண்டி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், தரங்கம்பாடி, மீனம்பாக்கம், வாலாஜா, எறையூர், சேந்துறை, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அம்மூர், ஆவடி, காட்பாடி, சென்னை எம்ஜிஆர் நகர், செம்மேடு, மணல்மேடு, அடையார், வெம்பாக்கம், திருநின்றவூர், குடியாத்தம், ஆற்காடு, பார்வுட், பெரியாறு, கொரட்டூர், உத்திரமேரூர், புதுச்சத்திரம், ஊத்து, செங்குன்றம், வடபழனி, புழல், பாண்டவையர் தயலை, அயனாவூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொத்தவாச்சேரி, பன்ருட்டி, தாமரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, தேக்கடி, ஷோலிங்கர், வளசரவாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், அவலாஞ்சி, கடலூர், கீழணை, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் வேறுபட்டு காணப்பட்டது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அதாவது கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. தென்மேற்கு இலங்கைக்கு அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் நின்று பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில்

பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு 20.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 7ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:30 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த அலைவரிசையில் மாலை 5:30 மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குறள் அமுதம் கேட்போமா?

0: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருளாயும் அறிவினவர்.
0: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் அளிக்கும் நேரம் இது. முதல் பாடல் ஆதித்யன் சுஜாதா பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெற்ற படம் அசுரன்.

0: திரைக்கோணத்தில் அடுத்து ராசையா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி.
1: மாணிக்க கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதக கல்லு, பச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தின கல்லு, வயிறக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், விக்கல், வைக்கல், திக்கல், முக்கல்லு,
2: திண்டு கல்லு, திண்டு கல்லு, குண்டு மணி, சம்பா நெல்லு, ஆஹா, போது மணி ஒத்த சொல்லு, பொண்ணு மணி ஒத்து கொள்ளு, நையாண்டி வேளாண்டி கண்ணாட்டி, கடை கண்காட்டி கை காட்டி கட்டேண்டி, அடி நையாண்டி வேளாண்டி கண்ணாட்டி, கடை கண்காட்டி.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு

0: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை. தொடர்ந்து வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். இதில் செயற்கைக்கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் 7:10 சிறுவர் சோலையில் பசியில்லா பாரதம். பாரதம் படைத்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றிய உரை வழங்குபவர் கே கவினி. சங்கீதம் சந்தோஷம். மகத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை. நீதி கதைகள் சொல்பவர் எம் பி ஜெகத் கிருஷ்ணதேவ். சேமிப்பு வாழ்வின் வெளிச்சம் பி வேதிஷ் வழங்கும் உரை. 8:00 சன்சஸ் சமீட்சா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். நாளைய நிகழ்ச்சிகள் நேர்களே, மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில், அதாவது இந்த அலைவரிசையில் நாளை காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். மற்ற நிகழ்ச்சிகள்: காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 புத்தம்பது காலை. இதில் 4 அறிவோம் நீர் உலகின் வியப்புகள். எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி. 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் சென்னை சாலைகள் வாகனங்களுக்கா அல்லது கால்நடைகளுக்கா. கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 9:00 ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின் நெல்லை. டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36°C, குறைந்த அளவு 25.1°C, பதிவான ஈரப்பதம் 70%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்த அளவு 24.4°C, ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. Minister of State for Home Nityananda Rai moved the bill in the upper house, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. Earlier, when the upper house reassembled after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up the questioner amid uproar by the opposition members. Several members asked questions which were replied to by the ministers. However, due to protests,

0: வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனை கட்டி போட்டு சென்ற பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை காப்பாற்ற அங்கு வரும்போது, தான் காலாமுகர்களின் சங்கமத்திலே அங்கே சென்று பார்த்துவிட்டு வருவதாக ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொல்ல, அந்த காலாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர் வரவில்லை என்ற விவரத்தையும் ஆழ்வார்க்கடியான் தெரிவிக்கிறான். இளவரசர் மதுராந்தகரை தானே எதிர்பார்த்தார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஆமாம், அது எப்படி உனக்கு தெரிஞ்சது?
0: மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும்.
1: ஏன் விஜயம் சொல்லுகிறேன்?
0: ஒரு முரட்டு குதிரையை அடக்கிய ஆள் அவரால் முடியவில்லையே. பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கி ஆள முடியும்? ஆழ்வார்க்கடியான் நகைத்து விட்டு,
1: நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயே, அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா
0: என்று கேட்டான். வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும், திடீரென்று தீவர்த்தியைக் கண்டு அவருடைய குதிரை தரிகிட்டு ஓடியதையும், தான் அவரை சிறிது தூரம் தேடிப்போனதையும், கடைசியில் களத்துமேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான். பிறகு, ஐயோ பாவம், குதிரை அவரை எங்கே தள்ளிற்றோ என்னவோ, அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம், அதனால்தான் அவர் உங்கள் மகாசங்கத்துக்கு வரவில்லை, நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான்.
1: அழகுதான், அதை பற்றி நமக்கென்ன, நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம் வா. புறப்படு உடனே, பொழுது விடுவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல் வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா?
1: அப்படியெல்லாம் நேர்ந்திராது. அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார்.
0: முதன் மந்திரி அனிருத்ரா, அவருக்கு என்ன இதை பற்றி தெரியும்?
1: அது என்ன அப்படி கேட்கிறாய்? அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவும் நடக்க முடியாது.
0: ஓஹோ, கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமோ?
1: ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள். வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவர் ஒரு மரத்திடையில் நின்று பார்த்தோம் அல்லவா?
0: ஆம், பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர்.
1: நீ அதற்கு சீச்சி, அது என்ன வேலை என்றாய். நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய். சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன். முதன் மந்திரியின் கட்டளைப்படி
0: பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா?
1: உடல்ல சந்தேகிச்சேன். திரை விலகினதும் அந்த ரகசியம் தெரிஞ்சது. நீ நல்ல அழுத்தக்காரன். நான் எவ்வளவோ பிரயத்தனம் செஞ்சும் நீ பல்லக்கில் இருந்து அதுல இருந்தது பழுவூர் ராணி அல்ல மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்து விட்டாயல்லவா?
0: நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையோ? இன்று சாயங்காலம் நீர் எங்கே போகப் போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்து விட்டீரே.
1: சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பாய். இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டாய் பார். இனிமேலாவது
0: காலாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமா?
1: தெரியாமலா என்னை அனுப்பினார்? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிற யாரோ தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே, அவனும் அனிருத்தரின் ஆளாகத்தான் இருந்திருப்பான். வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தரிகிட்டு ஓடும்படி செய்திருப்பான். தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றி இருப்பார்கள். இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார். வா, நாமும் நம் வழியே போகலாம்.
0: வைஷ்ணவரே, நான் வர முடியாது.
1: இது என்ன, நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். நாம் உடனே வாயு வேக மனோவேகமாக போனால்தான்
0: ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே. அவர் மதுராந்தகரைப் போல ஸ்திரீ வேஷத்திலும் வரமாட்டார். இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார்.
1: நீ என்ன செய்ய போகிறாய்?
0: உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை. வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது.
1: நான் ஒரு ஜோசியம் சொல்லுகிறேன். நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும்.

0: நீர் பொல்லாத வைஷ்ணவர், ஒருநாள் உம்முடைய மண்டையை உடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கப் போகிறேன்.
1: இது உன்னால முடியாத காரியம் அப்பனே. ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன். அது போனால் போகட்டும். நீ குடந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய்? அந்த பெண் யார்?
0: கொடும்பாளூர் இளவரசி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள். பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள். உண்மையில் அந்த சித்தப்பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை. அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போயிற்று. திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள். கூட போன தாதிப்பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதியை மட்டும் கொண்டு போனார்கள். வைஷ்ணவரே, அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை.
1: அந்த பெண்ணை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை?
0: அது என்ன அப்படி சொல்லுகிறீர்? ஈழத்து பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா? பழையாறை இளைய பிராட்டியின் மனத்திற்குகந்த தோழி அல்லவா? இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பிரஸ்தாபம் இருந்ததல்லவா?
1: அப்பனே, பொன்னியின் செல்வர் தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே, அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை?
0: அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஊகம்தானே?
1: அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயோ?
0: வைஷ்ணவரே, என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாக இருந்தால் அதை மறந்துவிடும்.
1: சரி சரி, நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் வானதி தேவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இளைய பிராட்டிக்கு அவள் பேரில் உயிர் என்பதுதான் உனக்கு நன்றாக தெரியுமே.
0: அதனாலே தான் நானும் கவலைப்படுகிறேன். வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
1: இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது.
0: நாளைக்கு தெரிந்து என்ன பயன்? காலாமுகர்கள் அந்த கன்னிப்பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டால்?
1: வானதியை காலாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்? அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள்.
0: அது உண்மையானால்?
1: வானதியை காலாமுகர்கள் தூக்கி கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்?
0: அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள்.
1: அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. கொடும்பாளூர் வம்சத்தார் காலாமுகத்தைச் சேர்ந்தவர்கள். வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காலாமுகர்கள் ராஜோபதாரம் செய்வார்கள்.
0: ஓஹோ, இது எனக்கு தெரியாமல் போயிற்றே.
1: ஆகையால் தான் காலாமுகர்கள் மதுராந்தகத்தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள்.
0: இந்த மண்டை ஓட்டு சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிடப் போகிறது?
1: உனக்கு தெரியாது. இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காலாமுகத்தைச் சேர்ந்தவை. சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள். அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார். மதுராந்தகருக்கு காலாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார். அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போயிற்று. நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா, அல்லது நான் கிளம்பட்டுமா?
0: வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்து கொண்டான். அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள்.
1: அதோ பார்
0: என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டிக்காட்டினான். முன் எப்போதையும் விட தூமகேதுவின் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். குளிர்ந்த வாடைக்காற்று வீசிற்று. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோகக் குரலில் அழுதது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வந்தியத்தேவன் பட்டத்து இளவரசரின் தோழன், தூதன், திருமலையப்பன் பேரரசின் முதன் மந்திரியோட சீடன், தகவலாளி. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அழுத்தக்காரன்னு குற்றம் சாட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு தரப்படுற பணிகள் அப்படி. ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் வந்தியத்தேவனிடம் ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பை பிரியாத நிழலைப் போல் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாக சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தரக்கூடாது. கண்டிப்பாக சொல்லிட்டார் அனிருத்தர். துணைக்கு திருமலையப்பனையும் அனுப்பி வச்சிட்டார். வந்தியத்தேவனிடம் ஒரு தயக்கத்தை பார்க்குறோம். தனித்தனியாக யாரையும் சமாளிச்சிடுவான். கடம்பூரில் நிலைமையே வேறு. ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை

நீரே கொடுத்து விடலாமேன்னு ஆழ்வார்க்கடியான கேட்டுக்கிட்டான். பார்த்தீங்களா, இந்த நெடுங்கதையில் அச்சத்தை எழுப்புற இரவு நேர சூழ்நிலைகளில் அந்த வால் நட்சத்திரம் தனது இருப்பை நினைவுபடுத்திக்கிட்டு வருது இல்லையா? தூமகேத்து. இத்தொடருக்கு புகை கொடின்னு அர்த்தம். பல நூறு கோடி வருஷங்களுக்கு முன்னால சூரிய குடும்பம் உருவான போது எஞ்சிய விண்வெளி பொருள். சூரிய குடும்பத்தின் எல்லைகளாக கருதப்படுற பகுதிகளிலிருந்து சூரியனின் ஈர்ப்பு விசையால் கவரப்படுது. ரொம்ப நெருக்கமாக வரும்போது வெப்பத்தால் உருகி வாயுக்கள் உருவாவதால் தலைப்பகுதி பளிச்சுன்னு தெரியுது. மையப்பகுதி ஒரு பந்து போலவும் வால் பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில் நீளமாக பிரிஞ்சும் இருக்கும். பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் கரந்துரை கோள்களில் ஒன்று தூமகேத்து. ஒரு கூடுதல் தகவல், வால் நட்சத்திரம் வேறு, விண்கற்கள் வேறு. இரும்பு, நிக்கல் இவற்றால் ஆன துகள்களை விண்கற்கள்னு சொல்கிறோம். பெரும்பாலும் செவ்வாய், வியாழன் இந்த ரெண்டு கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே இருப்பவை. பூமியின் வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போது உராய்வினால் எரிந்து ஒளிரும். பெரும்பாலும் எரிஞ்சு மறைஞ்சிடும். புறப்பட போகலாம், வருகிறாயா, நான் கிளம்பட்டுமா? நீ ஆழ்வார்க்கடியான் கேட்டபோது வந்தியத்தேவன் வேண்டா விருப்பம் எழுந்ததை பார்த்தோம். பல காரணங்களால் அவன் உற்சாகம் இழந்திருக்கான். குறிப்பாக வானத்தியின் கதி என்ன ஆச்சுதோன்னு தெரிஞ்சிக்காம திருமலையப்பனோட போக அவனுக்கு இஷ்டமில்லை. அடுத்து என்ன நடக்கப் போகுது பார்ப்போம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், இதயம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்றுமுன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும் பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்றக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.1

0: 9 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கபினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ, ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இனி விளம்பரங்கள்.
4: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
5: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
6: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க. பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடு.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:42, ஆகாஷ்வாணி. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி ஒலிபரப்பாகும். தொடர்வது மனதில் நின்றவை. மங்காத்தா படத்திலிருந்து எஸ்பி சரண் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம், செயற்கை கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்பாகும். 10 காற்றோடு கலந்திடவா. நேரம் 7:00, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் 12B படத்திலிருந்து பாடல்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைக்கான திலினி 24 படத்திலிருந்து பாடல்.

0: இதுவரை திரைகானம் ஒலிவிலாவர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை பகுதியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அணையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரில் அதிக அளவில் நுங்கும் நுரையுமாக வெளியேறுவதாக வந்த தகவலினை அடுத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் கலந்துள்ள ரசாயன நுரைகள் குறித்து உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் தமிழக போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து தமிழகம் நோக்கி கொண்டு வரப்பட்ட 1 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தமிழக கர்நாடகா வாகன சோதனை சாவடியில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி கொண்டிருந்த 4 சிறுவர்கள் உட்பட 10 பேரை சார்பு நீதிபதி பத்மநாபன் தலைமையிலான குழுவினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழா தொடங்கியது. 1 மாத காலம் நடைபெறும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக

0: வந்த தகவல்களை அடுத்து ஓசூரில் செயல்பட்டு வருகின்ற பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மதகுகளை திறந்துவிட்டார். முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 9000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத சுமார் 2,10,000 ரூபாயினை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஒன்றியத்திற்குட்பட்ட மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் டாட்கோ திட்டத்தின் கீழ் 102 புதிய குடியிருப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் சென்று கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொழிற்சாலைகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து 15வது புத்தக கண்காட்சியினை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிட்டார். இந்த தண்ணீர் திறப்பின் மூலமாக ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள 8,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும் பொருட்களை சரியான நேரத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மை பாரத் கேந்திரா சார்பில் போதையில்லா இந்தியா குறித்த ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியா குறித்த உறுதிமொழியினை ஏற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு

0: பதிவு சதவீதம் 2024 ஆம் ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணி

0: குறித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் இதில் 9,32,000 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் முறை தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
1: கைத்தறின்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யலை, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்றைக்கும் கைத்தறியில் எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில் ஒன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கோம். அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
0: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்ஃபோன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டம்

மாவட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது 30/9/2026 வரை நீட்டிப்பு செய்து 2026-27 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் வரை மற்றும் பிணையக் கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர், உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், அரவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மைப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல் நிலக்கடலை கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்குவதற்கு கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் agriinfra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையோடு தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் தாக்குதலால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?

0: அவாமுத்தழகு, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
1: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா? நீங்க அதை பாத்தீங்களா?
0: முயல் குட்டியா? இங்க ஏதும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற? ஹட, உன்னத்தான் புள்ள, என்ன பாரு, அங்க என்ன சுத்தி சுத்தி தேடுற?
1: அக்கா, ஆசை ஆசையா நான் ரெண்டு முயல் குட்டி வாங்கினேனா, இப்ப அதுல ஒன்று தான் இருக்கு, இன்னொன்னு காணும். என் பையனை கேட்டா உங்க வீட்டு பக்கமா தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்றான், கொஞ்சம் தேடி பாருங்களே.
0: ஓ அப்படியா, சரி சரி உள்ளவா புள்ள, எப்படியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சுதான் வச்சிருந்தேன். இங்க கேட்டு சந்து வழியா வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வாப்புள்ள, அங்கிட்டு வேணா போய் பாப்போம்.
1: ம், சரிக்கா.
0: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடி அண்டதான் நின்னுட்டு இருக்கு.
1: அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
0: முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பல இருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல் குட்டிய வளர்க்கற?
1: அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
0: அப்படியே முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்கற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
1: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
0: கண்டிப்பா புள்ள.
1: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க, முயல்கள் எலிகள் அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க.
2: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி இலைகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிபிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதேபோல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது, அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும், அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயல்களை தூக்கும் போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது, பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்துவிடும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கான்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்க கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும், அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது, அவை சுதந்திரமாக ஓடி திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும்.

வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும், அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம், அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும், அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற்சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது ஆல்ஃபா ஆல்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைக்கோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்ச்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும், அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பு பற்றி காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து, அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள், கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை, அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்காக பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சரைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றனர். ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர

0: அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும், அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அங்குலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும், எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்ட கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளிய மணல், அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினிபிக். கினிப்பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினிப்பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். இவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பயணத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பழக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டே முத்தழகு. இம்பிட்டு நாளா செல்ல பிராணிகள்னா நாய் பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில் வளர்க்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமாம் அக்கா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்கள் தோட்டத்தில் போனதுக்கப்புறம் தான் நானே கவனித்தேன். நீங்கள் எப்போக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கே இடம் காலியால் கிடந்துச்சு.
2: ஆமாம் முத்தழகு, அந்த இடத்தையே வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் வீட்டு தோட்டம் போட்டோம்.
1: அக்கா அக்கா, முயல் வளர்க்குறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போது எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டில் கூட கொஞ்சம் இடம் இருக்குது. எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
2: அவ்வளவு தானே? இதோ இவங்க சொல்லுவாங்க கேளு.
1: யாருக்கா?
2: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம்.

வீட்டுத் தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டுத் தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டுத் தோட்டத்தை ரெண்டு பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டுத் தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்குயை சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்வார்கள். இப்போ புலக்கடை பகுதி ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து

லேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமையானால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமேயானால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமேயானால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்வார்கள். இப்போ புலக்கடை பகுதி ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமேயானால் நம் வீட்டில இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். ரெண்டு சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமையானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையில் இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சென்ட் நிலத்திலே ஒரு சீசன் மூன்று மாதம் நான்கு மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் மூன்று மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர்பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நாம் சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்றுப்பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடித்தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது, அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம் விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம். வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தாழ ஒரு அரை அடி முக்கால் அடி உயரம் வளர்ந்து 25 to 35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டுலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு தொழுபுறம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நாற்கழிவை சாதாரண மண்ணோடு தென்னை நாற்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நாற்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது
நல்ல ஆரோக்கியமாக அவை

0: மரம் உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே, ஒரு குழித்தட்டிலேயே 150 நாற்றங்கால்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால், மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளை பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற, பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம நன்கு மக்கிய தென்னை நார்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்போ தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்கிறதுனா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன. அந்த பந்தல் அமைப்புகளை அது மேலே பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்கு திறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்போ நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுகளை எல்லாம் முறையாக நாம் பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள், மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க, மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணியை தெளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரியேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நாம் இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சில்லாம நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலையுமே இல்லைக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு. இயற்கையோட இணைஞ்சு நாம வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: ஆமாக்கா, என் முயல்குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.

0: அப்ப உன்னோட அழகான இந்த முயல்குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
3: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
2: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
3: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும், விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும், அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக

0: வும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும், பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இப்போது இடம்பெறுவது திரைகானம் முதல் பாடல் மௌனம் பேசியதே படத்திலிருந்து.

ஒலித்தந்த பாடல் விசில் படத்திற்காக அனிதா சந்திரசேகர் பாடியது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சாமி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், மகதி.

0: திரைக்கானத்தில் அடுத்த இடம் பெறுவது துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் யுவன் சங்கர் ராஜா.
1: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

திரைகானத்தின் நிறைவாக சாமுராய் படத்திற்காக ஒலிப்பது நித்யஸ்ரீ மகாதேவன் தூஸ்ரா குரல்கள்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் இரவு 9:15. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: இதுவரை திரைகானம் ஒலி உலவர கேட்டீர்கள். நேர்களை மீண்டும் திரைகானம் இரவு 10 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9:30. ஆகாஷ்வாணி. இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: செயற்கைக்கோள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சாட்டலைட்னா என்ன? சாட்டலைட் வார்த்தைக்கான பொருள் என்ன?
3: சேட்டலைட் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஆரம்பம் சூரிய குடும்பத்துல இருந்து நம்ம வரலாங்க சார். சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணது நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற போலாந்தை சேர்ந்த ஒரு வானியலாளர். அவர் 1543 ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் என்ன மத்தவங்க எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜியோசென்ட்ரிக் மாடல்ல தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பூமியை மையமா வச்சு மற்ற கோள்கள் பூமியை சுற்றுவதாக நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு கோள்களுக்கும் புதன் வெள்ளியை தவிர மற்ற அத்தனை கோள்களுக்குமே துணை கோள்கள்னு ஒண்ணு இருக்கு. கோள்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு விண்மீனை சுற்றி வரணும், அது வந்து வடிவம் ஒழுங்கான வடிவமா இருக்கணும், ஈர்ப்பு விசையின் காரணமாக அதோட சுற்றுப்பாதையில எந்த ஒரு வேற பொருட்கள் வந்து இல்லாம அனுமதிக்காம அதை பாத்துக்கணும். இந்த 3 வரையறைக்குள்ள இருக்கிறது தான் கோள்கள். இது இந்த வரையறைக்குள்ள வராத மற்ற சில பொருட்களும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ஸ்ல இருக்கு. அதுல துணை கோள்கள்ன்றதும் ஒண்ணு. துணை கோள்கள்ன்றது பூமிக்கு நம்மளுடைய நிலம். அது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் புதன் வெள்ளியை தவிர மற்ற கிரகங்களுக்கும் துணைக்கோள்கள் உண்டு. நம்ம சூரிய குடும்பத்துல ஜூபிட்டர் சாட்டர்ன் சனி அப்படிங்கிற சொல்ற இந்த 2 கோள்களுக்கு நிறைய துணைக்கோள்கள் இருக்கிறது. இப்ப துணைக்கோள் அப்படிங்கறது தான் நம்ம சேட்டலைட்ஸ் சொல்றோம். சேட்டலைட்ஸ்ல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு இயற்கை துணைக்கோள், இன்னொன்னு செயற்கையா இப்ப மனிதர்களால உருவாக்கப்படுகிற துணைக்கோள். சேட்டலைட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து ஒரு துணை பயணி அப்படிங்கறது தான் மீனிங். இந்த சேட்டலைட்ஸ் சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்தினது ஜொஹான்ஸ் கெப்லர் அப்படிங்கிற ஒரு வானியலாளர். 1600 இவர் முதல் முதல்ல சேட்டலைட் அப்படின்ற வார்த்தையை ஜூபிட்டரோட நிலாக்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தினார். கலீலியோ அந்த நிலாக்களை மெடிசி நட்சத்திரங்கள் அப்படின்னு அழைச்சாங்க. ஆனா அந்த பெயரை விட கெப்லர் சொன்ன இந்த சேட்டலைட் அப்படிங்கிற பொருள் உள்ள வார்த்தை தான் அதிகமா பயனுள்ளதா இருக்கு.
2: மேடம், ஒரு சேட்டலைட்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு?

0: செயற்கைக்கோளில் முக்கியமான பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு அதோடைய பவர் சோர்ஸ், சக்தி அமைப்புன்னு சொல்லக்கூடியது. இது சோலார் பேனல்ஸாக இருக்கும். இதில் சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த சக்தி அமைப்பில். ரெண்டாவது வந்து தரவு தொடர்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியில் இருந்த தகவல்களை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சேட்டிலைட்ஸ் கமிச்சு சேட்டிலைட்ஸ் கலெக்ட் பண்ணுற டேட்டாஸை திரும்ப பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அது. மூன்றாவதாக வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்புன்னு ஒன்று இருக்கும். விண்வெளியில் கடுமையாக வெப்ப மாற்றங்கள் இருக்கும், அதை சமாளிக்க உதவக்கூடிய அமைப்பு இது, சேட்டிலைட்ஸை பாதுகாக்கிறதுக்கான அமைப்பு. நான்காவது திசை மற்றும் நிலைப்பாதை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கைக்கோள் சரியான திசையில தான் இது இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக சில சென்சார்ஸ்லாம் இருக்கும், அந்த அமைப்பை கொண்டது இந்த நான்காவது அமைப்பு. இதுக்கப்புறம் பேலோடு அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கும். செயற்கைக்கோள் அத்தனையும் ஒரே பணிக்காக அனுப்பப்படுறதில்ல, வேற வேற பணிகளுக்காக அனுப்பப்படும். அந்த பணிகளோட கருவிகளை இந்த பேலோடு அப்படின்ற இடத்துல எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா, சென்சார்கள் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். பவர் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோலார் பேனல்ஸ், பேட்டரியும் இருக்கும் அதில், சோலார் பேனல்ஸ் இருக்கும். சூரியன்லேருந்து கிடைக்கிற ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி அது சேட்டலைட் இயங்குவதற்காக உதவக்கூடிய சிஸ்டம். அதுக்கப்புறம் தரவுகள் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒன்று, டேட்டாஸை வந்து பூமிக்கு அனுப்புறதுக்கும் பூமியில் வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் அது இருக்கும். அதில் ஆண்டனாஸ் அண்ட் டிரான்ஸ்பாண்டர்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம், வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்புங்கிறது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேட்டலைட்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ஆல்டிடியூட் அண்ட் ஆர்பிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது, சேட்டலைட்டோட பொசிஷன் ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு சில சென்சார்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் இருக்கும், அதில் கண்ட்ரோல்ஸ் சேட்டலைட் அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேட்டலைட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ப்ரொபல்ஷன் சிஸ்டம், சில நேரங்களில் அந்த சேட்டலைட் அதோடைய பாதையிலிருந்து கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக சேட்டலைட்ஸ்க்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தேவைப்படும். அந்த மாதிரி சிஸ்டம்ஸும் இதில் இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு ஃபிசிக்கல் பாடி ஒன்று, ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து உள்ளார இருக்க காம்போனன்ட்ஸ் அத்தனையும் பாதுகாக்கக்கூடியது.
1: மேடம், இப்ப நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம்னா அது ஆகாயத்தை தாண்டி போன உடனே எப்படி ஒரே இடத்துல இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்காது? அது
0: சேட்டலைட்ஸ் வந்து அதோட பொசிஷன்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு சேட்டலைட் லான்ச்சிங் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராக்கெட்டை வந்து நம்ம மல்டி ஸ்டேஜஸ்ல நம்ம அதை வந்து வடிவமைச்சிருப்போம். அந்த ராக்கெட்டோட மல்டி ஸ்டேஜ்ல இந்த சேட்டலைட்ஸ் மவுண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ராக்கெட்ஸ் வந்து மூணு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இங்க இந்த வெர்டிகல் லிஃப்ட் ஆஃப்காக யூஸ் பண்ணக்கூடியது. இங்க பூமியிலிருந்து இந்த சேட்டலைட்டை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதை எடுத்துட்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து சேட்டலைட்ஸ் அதோட பொசிஷன்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ற மெத்தட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சேட்டலைட்டை வந்து ராக்கெட் மூலமா தான் நம்ம லான்ச் பண்ணுவோம். ராக்கெட்டுன்றது ஒரு மல்டி ஸ்டேஜ் டிசைன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதோட இனிஷியல் த்ரஸ்ட்டுக்காக, பூமியிலிருந்து அதை வந்து த்ரஸ்ட் கொடுத்து அப்லிஃப்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் சேட்டலைட்டை எடுத்துகிட்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து அந்த சேட்டலைட்டை டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது இக்னைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது இன்னும் ஹையர் ஆல்டிடியூடுக்கு சேட்டலைட்டை புஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் தான் இந்த சேட்டலைட்டை ஒரு கரெக்டான அதோடைய ஸ்பேஸ் பொசிஷனில் ஆர்பிட்டில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் ராக்கெட் அந்த சேட்டலைட்டை கொண்டு போனதுக்கப்புறம், அந்த குறிப்பிட்ட தொலைவு அடைஞ்சதுக்கப்புறம் சேட்டலைட் வந்து ராக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணப்படும். அது எங்கே ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த இடத்த வந்து ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்ஸ் வந்து ஒரு அதோடைய ஸ்பீடை ராக்கெட்லேருந்து எடுத்துக்கும், மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட்டோட ஸ்பீட் வந்து சேட்டலைட்ஸ்க்கு மொமெண்டமாக கொடுக்கப்படும். இதுவும் ஏர்த்தோட கிராவிட்டி, இது ரெண்டும் சேர்ந்து தான் சேட்டலைட்ஸை ஒரு ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ஆர்பிட்டில் சேட்டலைட்ஸை வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சேட்டலைட்டோட சோலார் பேனல்ஸை அதை அன்ஃபோல்டு பண்ணும், ஆண்டனாஸையும் அன்ஃபோல்டு பண்ணும். சோலார் பேனல்ஸை அதை அன்ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பூமியிலிருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த சேட்டலைட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படுது. இது லான்ச் பண்ணுற வெஹிக்கிள் இரண்டு வகைப்படும். ஒன்று ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் RLV சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிள் ELV சொல்லுவாங்க. இப்போ அந்த சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மொமெண்டம் அப்படிங்கிற அந்த உந்து விசையும் கிராவிட்டி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதோட பிளேஸ்லேயே அதை பொசிஷன் பண்ணுறதுக்கு. சேட்டலைட்ஸ் அதோட பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்காது. பூமி எப்படி நகர்ந்துட்டுருக்கோ அதே மாதிரி சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி நகர்ந்துட்டுருக்கும். ராக்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய த்ரஸ்ட், அந்த ஃபோர்ஸுங்கிறது மொமெண்டமாக கன்வெர்ட் ஆகி சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அது வந்து ஃபார்வர்ட் வெலாசிட்டியை கொடுக்கும். அது வந்து ராக்கெட்லேருந்து கிடைக்கக்கூடிய மொமெண்டம் சேட்டலை

0: லைட்ஸ்க்கு ஃபார்வர்ட் வெலாசிட்டியை கொடுக்கும். அது பூமியிலிருந்து பூமியை சுற்றி வர்றதுக்காக அந்த சேட்டலைட்ஸை உபயோகப்படுத்திக்கும். அந்த மொமெண்டத்தை பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக சேட்டலைட்ஸ் பூமியை நோக்கி கீழே விழ தான் செய்யும். அதோடைய ஃபார்வர்ட் வெலாசிட்டியின் காரணமாக அது வந்து டிராவல் பண்ண முடிஞ்சனால ஒவ்வொரு தடவை அது கீழே விழும் போதும் பூமியோட கோல வடிவத்தின் காரணமாக அது மறுபடியும் அதோட கர்வ்ல போகிறனால ஆர்பிட்லயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. பூமியை நோக்கி கீழே அதால வர முடியாது.
1: மேடம், இந்த சேட்டலைட்ஸோட வகைகள்லாம் என்ன?
0: சேட்டலைட்டோட வகைகளை அதோடைய பர்பஸ் பணி வச்சு வகைப்படுத்த முடியும். இன்னொன்று ஆர்பிட்ஸை வச்சு வகைப்படுத்த முடியும். முதல்ல சேட்டலைட்ஸோட வகைகள் பர்பஸை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் சேட்டலைட்ஸ், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் இந்த மாதிரி வான் பொருட்களை பற்றி படிக்கிறதுக்காக, அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாம் சொல்லலாம். ரெண்டாவது சயின்டிபிக் சேட்டலைட்ஸ், இது ஸ்பேஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி மைக்ரோ கிராவிட்டி அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்துறதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது, சயின்டிபிக் சேட்டலைட்ஸ்ங்கிறது. தேர்ட் மிலிட்ரி சேட்டலைட்ஸ், சர்வைலன்ஸ்க்காகவும் செக்யூர்ட் கம்யூனிகேஷனுக்காகவும் டிஃபென்ஸ் ஏஜென்சினால இந்த சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஃபோர்த் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ், இதில் நீ பூமி பரப்புல இருக்கக்கூடிய ஓஷன்ஸ், அட்மாஸ்பரிக் வெதர் கண்டிஷன், அப்புறம் அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படுது. ஃபிஃப்த் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ், ஜிபிஎஸ் நம்ம சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸ்த் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், இது வந்து டிவி டிரான்ஸ்மிட் ரிசீவிங் இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இன்டர்நெட் போன் சிக்னல்ஸ் இதுக்காகவும் இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆர்பிட்டை பொறுத்து இந்த சேட்டலைட்ஸோட வகைகள் பார்க்கலாம். லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் இருக்கு, மீடியம் எர்த் ஆர்பிட், ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், சன் சர்க்குலரஸ் ஆர்பிட், போலார் ஆர்பிட் அப்படின்னு வகைப்படுத்தலாம் சேட்டலைட்ஸ் அதோட ஆர்பிட்டை பொறுத்து. இது எல்லாமே அந்த பூமியோட பரப்புல இருந்து அந்த ஹைட்டை வச்சு ஆல்டிடியூட்ஸை வச்சு இந்த ஆர்பிட்ஸை வகைப்படுத்திருக்கோம். லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறது 200-2000 கிலோமீட்டர் அபவ்ல இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா இமேஜிங், புவியோட இமேஜஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் பண்ணப்படுது. மீடியம் எர்த் ஆர்பிட்டுங்கிறது 2000 கிலோமீட்டர்லேருந்து 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதோட ஆல்டிடியூட். இது நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் ஜிபிஎஸ் இதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படிங்கிறது ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது, அபவ் 35,000 கிலோமீட்டருக்கு மேலே அது இருக்கும் அதோடைய உயரம். பூமியின் பரப்புலேருந்து அதோடைய உயரம் 35,000 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து பூமியோட ரொட்டேஷன் அதே வேகத்துல சுத்துற மாதிரி இது இருக்கறனால இது சுத்தக்கூடியது நமக்கு தெரியாது, இது ஸ்டேபிளா இருக்க மாதிரியே இருக்கும். அதனாலதான் இதோட பேர் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு இருக்கும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் தான் வெதர் கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்றதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடியது. போலார் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட நார்த் அண்ட் சவுத் போல் அதுல இருந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடியது, ஹோல் குளோபையும் கவர் பண்ணக்கூடியது இந்த போலார் ஆர்பிட்ஸ். ஒவ்வொரு சேட்டலைட்டும் அதோட பணிகளுக்கு ஏற்ப அந்த ஆர்பிட்டோட பொசிஷன்ஸையும் தேர்ந்தெடுத்துக்கப்படும்.
1: மேடம், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்ன?
0: ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுங்கிறது நம்ம பூமியோட மத்திய ரேகை, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈக்வேட்டர், அதனுடைய பொசிஷனுக்கு கரெக்டா அபவ்ல இருக்கக்கூடியது, பூமியோட ஈக்வேட்டருக்கு மேல இருக்கக்கூடியது. இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுங்கிறது 23 மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கு. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ஒரு தடவை இந்த எர்த்தை சுத்தி வர்றதுக்கு. இதோடைய இந்த டைம் வந்து எக்ஸாக்டா எர்த்தோட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால இது மூவ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியாது. இது ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வெதர் மானிட்டரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளைமேட் சேஞ்சிங் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் பூமியோட பொசிஷனுக்கு ரிலேட்டிவா இருக்கிறனால ஆண்டனாஸ் எதுவும் இதுக்கு தேவைப்படாது. அதோடைய பொசிஷனை ரீஓரியன்ட் பண்றதுக்கு ஆண்டனாஸ் எதுவும் அதுக்கு தேவைப்படாது. இது அதோடைய அட்வான்டேஜ். இது இதோடைய உயரம்ங்கிறது ஆல்டிடியூட் ரொம்ப அதிகமா இருக்கிறனால இதால ஒரு ஹோல் கவரேஜும் கொடுக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜும் இதோடைய ஆல்டிடியூட் தான். இது வந்து ஆல்டிடியூட் ரொம்ப ஹையா இருக்கிறனால இதோடைய பாத் ரொம்ப லாங்கா இருக்கும், அதிகமான சுழற்சி தூரத்தை கொண்டிருக்கும். அதனால லோ எர்த் ஆர்பிட் அண்ட் மீடியம் எர்த் ஆர்பிட்டை கம்பேர் பண்ணும் போது ஈஸியா இதோடைய பாதையில இருந்து விலகக்கூடியதா இருக்கிறது.
1: மேடம், அதே மாதிரி போலார் சேட்டலைட் ஒன்று இருக்குல்ல, அப்படின்னா என்ன?
0: போலார் சேட்டலைட்ஸ்ன்றது பூமியோட வடக்கு தெற்கு துருவங்களை சுற்றி வரக்கூடியது. இது வடக்குல இருந்து தெற்கு முழுவதும் துருவங்களை சுத்தி வர்றதுனால இது என்டையர் குளோபையும் ஒரே தடவையில அதால அப்சர்வ் பண்ண முடியும். இந்த போலார் சேட்டலைட்ஸ் பெருங்கடல்கள், நிலப்பரப்பு, காடுகள், ஐஸ் ரீஜியன்ஸ்

0: எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. முக்கியமா வெதர் மானிட்டரிங், புயல், கிளவுடோட கிளைமேட் சேஞ்சஸ் பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு யூஸ் பண்றாங்க. காடுகள் அழிக்கப்படுறது இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிஃபாரஸ்ட்ரேஷன், அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதை நம்மளால பார்க்க முடியும். பொல்யூஷன்ஸ் பார்க்க முடியும். சில நேரங்களில் இது டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ்னால சர்வைலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய பேலோட்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா சென்சார்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கேமராஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த குளோபல் கவரேஜ்க்காக. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேட்டலைட்ஸில் எல்லா சேட்டலைட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும்.
1: மேடம், லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் என்ன?
0: லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்டுங்கிறது பூமியின் பரப்பிலிருந்து, மேற்பரப்பிலிருந்து 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதோடைய ஆல்டிடியூடுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இது ஈஸியாக பூமியை சுற்றி வரக்கூடியது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு கம்ப்ளீட் 1 ஆர்பிட் ரொட்டேஷனை இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 16 தடவை பூமியை இது சுற்றி வரும். இதோடைய சுற்றி வரக்கூடிய வேகம்ங்கிறது 7.8 கிலோமீட்டர் பர் செகண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை ரெசல்யூஷன், பூமியிலேருந்து மிக அருகில் இருக்கிறனால ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை கேப்சர் பண்ணுறதுக்கும் டீட்டெயில்டு இமேஜஸை பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மேப்பிங்காகவும் சர்வைலன்ஸுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது பூமியின் மேற்பரப்புக்கு கொஞ்சம் அருகில் இருக்கிறனால ஷார்ட்டர் சிக்னல் டிலே தான் இருக்கும். கம்யூனிகேஷன், ரியல் டைம் டேட்டா கலெக்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் ஈஸியாக இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பூமியின் அட்மாஸ்ஃபியருக்கு ரொம்ப அருகில் இருக்கிறனால அட்மாஸ்ஃபியர் ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் இதில் இருக்குது. இதோடைய ஆல்டிடியூட் அதனால் இது ஈஸியாக லூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பூமிக்குள்ளேயே வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்குது. அதனால் இதோடைய லைஃப் டைம்ங்கிறது ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ், மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. லோயர் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்கறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி அமைப்பு, விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. இது 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கு. பூமியின் பரப்புலேருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. இதை தவிர ஸ்டார் லிங்க் சேட்டிலைட்ஸ், இந்தியாவால் அனுப்பப்பட்ட கார்டோசாட் சீரீஸ் இது எல்லாமே இந்த லோயர் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்ஸ்.
1: மேடம், அதே மாதிரி மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட் என்ன?
0: மீடியம் எர்த் சேட்டிலைட் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டர்ல இருந்து 35000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய, பூமியின் மேற்பரப்பிலிருந்து 2000 கிலோமீட்டர் முதல் 35000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது மீடியம் எர்த் சேட்டிலைட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோ எர்த் ஆர்பிட் மற்றும் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் பூமியை சுற்றி வர கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளார ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை பண்ண முடியும். இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜிபிஎஸ்னு சொல்லக்கூடியது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இதுக்கு மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது. துல்லியமான டைமிங், இந்த மிலிட்ரி சிஸ்டம்ஸில், பேங்கிங், டெலிகாம் இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் சின்க்ரனைசேஷனுக்கும் இந்த மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்ஸ் யூஸ் ஆகுது. இதோட பேலோடில் என்னென்ன இருக்குன்னா நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இதை தவிர அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கும் ப்ரிசிஷன் டைமிங்காக. மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேம், மற்ற சேட்டலைட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்.
1: மேடம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிவி வந்து பயனில்லாமல் போச்சுன்னா உடனே கடையில் கொடுத்துரும், அவங்க அந்த பார்ட்ஸை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் வந்து பயனில்லாமல் போச்சுன்னா நம்ம கடையில் திரும்ப கொடுத்துட்றோம், அவங்க வந்து அதை வந்து பார்ட்ஸை பிரிச்சுட்டு அதை மெல்ட் பண்ணுறாங்க, சில பார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பார்ட்ஸை விட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து பயனில்லாமல் போச்சுன்னா அது என்ன ஆகும்?
0: சில நேரங்களில் சேட்டலைட்ஸில் ஃபியூவல் எரிபொருள் தீர்ந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இல்லை சில நேரங்களில் அதோடைய ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகவும் சான்சஸ் இருக்குது. இல்லை சில நேரங்களில் அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸோட வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மிஷன் கம்ப்ளீஷன், அதனால் கூட அந்த சேட்டலைட்ஸை வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வைக்கக்கூடிய சுச்சுவேஷனும் வரும். இப்போ இந்த மாதிரி சேட்டிலைட்ஸை அதோடைய உபயோகத்திற்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல 2-3 வகைகள் இருக்குது. அது இருக்கக்கூடிய ஆர்பிட் பொசிஷன்ஸையும் அதுக்கிட்ட மீதி எவ்வளோ எரிபொருள் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் அந்த சேட்டிலைட்டை எப்படி டிஸ்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ அந்த சேட்டிலைட்ஸ் 2000 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிமைனிங் ஃபியூவலை வச்சு அந்த சேட்டிலைட்ஸை ஸ்லோ டவுன் பண்ணி எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மறுபடியும் அதை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது பூமியோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் காரணமாக அது எரிஞ்சிரும். எக்ஸாம்பிள் ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி நமக்கு பார்க்கும் போது தெரியும், அது எரிஞ்சு

கொடுத்துடுறதுனால அந்த பார்ட்ஸ் எதுவும் நமக்கு நம்மளுடைய பூமிக்கு வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் அதோடைய வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷன்னால் அது ஃபுல்லாக பேர்ன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட பார்ட்ஸை பசிஃபிக் ஓஷன் அந்த மாதிரி பெருங்கடல்களுக்கு கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் சிமெண்ட்ரின்னு ஒரு இடம் இருக்குது பசிஃபிக் ஓஷனில், சவுத் சைடில் இருக்கும், அந்த இடங்களில் அதை விழ வச்சுருவாங்க, அப்படி டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே லோயர் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஹையர் ஆர்பிட் சேட்டலைட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் போன்ற ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸாக இருந்தால் நம்ம திரும்பவும் அதை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான ஃபியூயல் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை பூமியின் மேற்பரப்புலேருந்து 300 கிலோமீட்டர் அபோவில் கிரேவியார்ட் ஆர்பிட்னே ஒன்று இருக்குது, அந்த ஆர்பிட்ல இந்த உபயோகம் இல்லாத சேட்டலைட்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அத உபயோகத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ் ஜங்க்ஸ், டெட் சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்வாங்க. இது தனியா கொண்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னா ஆக்டிவ் சேட்டலை

0: போது அந்த ஆர்பிட்ல இந்த உபயோகம் இல்லாத சேட்டலைட்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அத உபயோகத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ் ஜங்க்ஸ், டெட் சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்லுவாங்க. இது தனியாக கொண்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னா ஆக்டிவ் சேட்டலைட்ஸோட பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
1: மேடம், இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலயுமே சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஸ்பேஸ்ல வந்து ஒரு சேட்டலைட் இடிச்சுக்காதா?
0: விண்வெளியில மோதல்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ், ஆனா அடிக்கடியும் நடக்காது. செயற்கைக்கோள்கள் மிக வேகமாக சுற்றக்கூடியது, மணிக்கு 28,000 கிலோமீட்டர் கூட சுற்றக்கூடியது, வேகத்தில் சுற்றக்கூடியது. சிறிய துண்டுகள் ஏதாவது அது மேல பட்டா கூட பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 2009 இரிடியம் 33 மற்றும் காஸ்மாஸ் 2025 அப்படிங்கிற ரெண்டு சேட்டலைட்ஸ் மோதினதுனால 1,000 மேற்பட்ட விண்வெளி கழிவுகள் உருவாச்சு. இந்த மாதிரி விண்வெளி கழிவுகள் உருவாகிறத கெஸ்லர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி செயின் ஆஃப் கொலிஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஸ்பேஸ் அன்யூசபிளா மாறிடும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நிறைய மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல முதல் விஷயம் ஸ்பேஸ் டிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்வெளி கண்காணிப்பு. உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்கள்ல 20,000 மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்வெளியில ஏவப்பட்டிருக்கு. இதுல இந்த செயற்கைக்கோள்கள்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலோட்ஸ் இருக்கும், ரேடார்ஸ், தொலைநோக்கிகள் அந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒவ்வொரு செயற்கைக்கோளோட இடம், வேகம், அதோட பாதை, இது மூணுமே எக்ஸாக்டா கணிக்கப்படும். அதனால மற்ற செயற்கைக்கோள்கள் அந்த இடத்துல அந்த நேரத்துல இருக்காம பாத்துக்க முடியும். செகண்ட் மெஷர் கொலிஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மோதல் கணிப்பு. ரெண்டு செயற்கைக்கோள்கள் மிக அருகில் வரும்போது இது மோதலுக்கான சாத்தியக்கோள்கள் இருக்கா அப்படின்றது கணிக்கப்படுது. அப்படி அபாயம் இருந்துச்சுன்னா செயற்கைக்கோள்களை இயக்கும் குழுவுக்கு எச்சரிக்கை அனுப்பப்படுது. மூணாவது மெஷர் அவாய்டன்ஸ் மேன்யூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில செயற்கைக்கோள்கள் பாதையில இன்னொரு செயற்கைக்கோள் வரும்போது அந்த செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் மூலமா அதோடைய ஆர்பிட்ல இருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் நம்மளால மாத்திக்க முடியும். சோ இதன் மூலமாவும் அந்த கிராஷை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஐந்தாவது மெஷர் ப்ரீ லான்ச் கொலிஷன் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்ல ஏற்கனவே அந்த பாதையில இருக்கக்கூடிய ஏதாவது வேற சேட்டலைட்ஸ் கூட அது மோதுமா அப்படின்றத கணிக்கிறது. இதுக்கு கொலிஷன் ஆன் லான்ச் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டலைட்ஸ்ல பிளிங்கிங் லைசன்ஸ் பிளேட் மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. இந்த விண்வெளி பதிவெண் மூலமாவும் சேட்டலைட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ராக்ல இருந்து நம்ம அந்த கிராஷ்ல இருந்து தவிர்க்க முடியும்.
1: மேடம், இந்த கியூப் சாட்னா என்ன?
0: கியூப் சேட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேட்டலைட்ஸோட வகைகள் திரும்பவும் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் வெயிட்ஸ், எடையை பொறுத்து சேட்டலைட்ஸை வகைப்படுத்த முடியும். ஹபிள் போன்ற அதிக எடை கூடிய சேட்டலைட்ஸும் இருக்கு. 180 கிலோகிராம்க்கு குறைவாக உள்ள சேட்டலைட்ஸை நம்ம ஸ்மால் சேட்டலைட்ஸ்னு வகைப்படுத்த முடியும். 100 to 180 kilograms இருக்கிற சேட்டலைட்ஸ் மினி சேட்டலைட்ஸ் அப்படின்ற வகை கீழே கொண்டு வரும். 10 to 100 kilograms இருக்க சேட்டலைட்ஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 1 to 10 kilograms இருக்கிறது நானோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நீங்க குறிப்பிட்ட அந்த கியூப் சேட்டலைட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 2 kilograms இடையுள்ள சேட்டலைட்ஸ், அது நானோ சேட்டலைட்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. கியூப் சேட்டலைட்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் 10 × 10 × 10 அப்படின்ற சென்டிமீட்டர்ஸ்குள்ளார இருக்கும். இதோடைய வெயிட் 2 kilograms குறைவாக தான் இருக்கும். மற்ற சேட்டலைட்ஸ் போலவே இதுக்கும் இதோடைய காம்பனன்ட்ஸும் சேமாக தான் இருக்கும். பவர் சிஸ்டம்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், பவர் சிஸ்டம்ஸில் சோலார் பேனல்ஸ் இருக்கும் மின்சார சூரிய ஆற்றல மின் ஆற்றல மாற்றுறதுக்கு. அதை தவிர பேலோட்ஸில் சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் இதெல்லாம் இருக்கும். ஆல்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுலேயே இருக்கும். இதோடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா, இதை டைரக்டாக இதுக்காக தனியாக ஒரு லான்ச் பண்ண மாட்டாங்க. மற்ற சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணும் போது இதை துணை லான்ச் மாதிரி அதை இதையும் சேர்த்து லான்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இதை லான்ச் பண்ணுவாங்க. இதோடைய எடை மிக குறைவாக இருக்குது. இதோடைய காம்பனன்ட்ஸும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறனால இது எஜுகேஷனல் பர்பஸில் இதை யூஸ் பண்ண முடியும். சேட்டலைட்ஸை மினியேச்சராக பில்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணி எஜுகேஷனல் சிஸ்டம்ஸில் கொண்டு வர முடியும். இதோடைய பயன்பாடு பூமி கண்காணிப்பு, பூமியில் இருக்கக்கூடிய நிலம், கடல், இதோடைய பூமியோடைய வானிலை இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. புதிய விண்வெளி கருவிகளை தொழில்நுட்ப சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. சில கியூப்சாட்ஸ் ஆள் விண்வெளி பயணங்கள், மார்ஸ் போன்ற வேற பிளானட்ஸ்க்கு பயணம் பண்றதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கும் யூஸ் பண்ணப்படுது.
1: மேடம், இந்த பாசிவ் சேட்டலைட்ஸ் என்ன?
0: பாசிவ் சேட்டலைட்ஸ்ங்கிறது தானாகவே எந்த ஒரு தகவலையும் அனுப்பாம பூமியிலிருந்து வரக்கூடிய ரேடியோ அலைகளை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய செயற்கைக்கோள். இதுல சிக்னல் ப்ராசஸிங்ன்றது நடக்காது. ரிஃப்ளெக்ஷன், சிக்னல்ஸ் என்ன அனுப்பப்படுதோ அதை ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணி திரும்ப அனுப்பும். இதுக்கு உதாரணம் எக்கோ ஒன் போன்ற

0: சேட்டலைட்ஸ்.
1: மேடம், இந்த நியூட்டன்ஸ் கேனன் பால் எக்ஸ்பிரிமெண்ட் பத்தி சொல்ல முடியுமா கொஞ்சம்?
0: நியூட்டன்ஸ் கேனன் பால்ங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் தாட் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபிசிக்ஸில். இது எதை பற்றி படிக்க உதவுதுன்னா, எப்படி இந்த ஆர்பிட்ஸ் ஒர்க் ஆகுது, ஏன் நிலா வந்து பூமியில் விழலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. சார், ஐசக் நியூட்டன் ஒரு கெனான் ஒரு மலைக்கு, உயர்ந்த மலைக்கு மேலே ஒரு கெனான்லேருந்து ஒரு பால் விழறதா அவர் வந்து ஒரு தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சுக்கிறாரு. அப்படி விழுந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டை அவரை எழுதுறாரு. இந்த ரிசல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த கெனான் பால் விழக்கூடிய ஸ்பீடை பொறுத்து. இன்கேஸ் அந்த கெனான் பால் ரொம்ப குறைவான, மிக குறைந்த வேகத்தில் விழுதுன்னா கண்டிப்பாக உடனே அந்த மலையிலேருந்து கீழே பூமிக்கு விழுந்துடும் டியூ டு கிராவிட்டி. இன்கேஸ் அதோடய ஸ்பீட் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குன்னா கீழே விழுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் அது ட்ராவல் பண்ணும், அதில் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் பூமிக்கு கிராவிட்டி காலமாக விழுந்துடும் கீழே. இன்கேஸ் ஆர்பிட்டல் ஸ்பீடில் அந்த பால் கெனான் பால் இருந்துச்சுன்னா கிராவிட்டி மூலமாக விழாமல் ஏர்த்தோட சேம் ரொட்டேஷன்ல அது வந்து ஏர்த் கர்வ்லே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது ஆர்பிட்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் ஆர்பிட்டல் ஸ்பீடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னா பூமியோட ஈர்ப்பு விசை விட்டுட்டு அது ஸ்பேஸ்க்கு போயிடும், திரும்ப கிராவிட்டி காரணமாக கீழே விழாது அந்த எஸ்கேப் வெலாசிட்டியில் இருக்கும்போது. இது ஒரு சார் ஐசக் நியூட்டனோட ஒரு தாட் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிட் சுற்றி ஒரு பூமியை சுத்தி ஆர்பிட்ல செயற்கைக்கோள் சுத்தி வருதுன்னா அது கீழே விழலன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒவ்வொரு தடவை கீழே விழும் போதும் பூமியோட அந்த வளைவு காரணமாக ஒவ்வொரு தடவையும் அது நிலப்பரப்பை மிஸ் பண்ணிடும். பூமியோட புவியீர்ப்பு விசை ஆக்ட் ஆகும், பிளஸ் அந்த ஆர்பிட்டிங்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டோட ஃபார்வர்ட் மோஷனும் இருக்கிறனால அது பூமி வந்து ரீச் ஆக முடியலை. இதே தான் நிலாக்கும். நிலா வந்து கான்ஸ்டண்ட்டாக புவியை நோக்கி அதோடைய புவியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழே தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு தடவை அது வரும்போதும் ஏர்த்தோட கர்வில் வரனால அது கீப் ஆன் ஆர்பிட்டிங், அது சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஏன் இந்த நியூட்டன்ஸ் கெனான் பால் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இது எதை சொல்லுதுன்னா, கிராவிட்டி அப்படிங்கிறது ஆப்பிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிளானட்ஸ்க்கும் அதே தான். கிராவிட்டிங்கிறது ஒரு யூனிவர்சல் லா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நியூட்டன்ஸ் கெனான் பால் எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக சேட்டலைட்ஸ், பிளானட்ஸ் இது எல்லாமே ஆர்பிட்டில் சுற்றி வர்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ்க்கு முக்கியமாக ராக்கெட் லான்ச்சிங் அண்ட் சேட்டலைட் லான்ச்சிங்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை நம்ம பார்க்குறோம்.
1: மேடம், உலகத்தோட முதல் சேட்டலைட் எது?
0: உலகத்தோட முதல் சேட்டலைட் 1957 அக்டோபர் 4வது நாள் சோவியத் யூனியன்னால் அனுப்பப்பட்ட ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட். இதோடைய டயாமீட்டர் 58 சென்டிமீட்டர் இருக்கும், வெயிட் 83.6 kg இருக்கும். இதில் 4 ஆண்டனாஸ் இருக்கும், ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்காக, சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்காக இருக்கும். இந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தி மற்றும் அயனோஸ்பியர் பற்றி தகவல்களை சேகரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. இந்த சேட்டலைட் பூமியை 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றியது. இதில் வந்து 20 MHz 40 MHz அப்படிங்கிற ரெண்டு ரேடியோ அலைகள் மூலமாக சிக்னல்ஸ் அனுப்பப்பட்டது. 22 நாட்கள் வரை செயல்பட்டுச்சு. 1958 ஜனவரி 4 அன்னைக்கு மறுபடியும் பூமியோட வளிமண்டலத்தில் நுழைஞ்சு அட்மாஸ்பரிக் ஃப்ரிக்ஷன் காரணமாக அது பர்ன் ஆயிடுச்சு. கிழக்கு கரையில் நிலையான வானிலை, குறைந்த காற்று மற்றும் லான்ச்க்கு ஏற்ற காலநிலை இருக்கிறனால இந்த கிழக்கு கரையை செயற்கைக்கோள் லான்ச் பண்ணுறதுக்கான சூட்டபுளான சைட்டாக பார்க்குறாங்க.
1: மேடம், இப்போ ஸ்பேஸில் எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்கு?
0: 2025 வரைக்கும் டோட்டல் சேட்டலைட்ஸ் இன் ஆர்பிட், ஆர்பிட்டில் இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட எண்ணிக்கை 14,904 சுமார். இதில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் 7,500 to 8,000 சேட்டலைட்ஸ் வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. இன்ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் வந்து 6,900 கிட்ட இருக்குது. இது பூமியை சுற்றக்கூடிய சேட்டலைட்ஸை மட்டும் சொன்னோம். பூமி இல்லாமல் மூன் சன் அந்த மாதிரி இடங்களில் சுற்றக்கூடிய சேட்டலைட்ஸ் 111 கிட்டக்க இருக்குது. டோட்டலாக இதுவரைக்கும் ஏவப்பட்ட ஸ்பேஸ்க்கு ஏவப்பட்ட சேட்டலைட்ஸ்னு பார்த்தோம்னா 20,985 கிட்டக்க இருக்குது.
2: இதுவரை செயற்கை கோள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர்.கே. கலை எழுளி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் அழகிய தமிழ் மகன் படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி பாடியுள்ள பாடல்.

அடுத்து ஒலிக்கும் பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடல் இடம்பெற்ற படம் என் சுவாசக் காற்றே.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, இயல்புக்கு 0.9° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.4°C, இயல்பிலிருந்து மாறுதல் எதுவுமில்லை. பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36°C, இயல்புக்கு 0.8° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1°C, இயல்புக்கு 0.8° குறைவு. பதிவான ஈரப்பதம் 78%. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26-27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை ஆகியவை இடம்பெறும். 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவும் நீருலகின் வியப்புகள் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 5 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம். சென்னை சாலைகள் வாகனங்களுக்கா அல்லது கால்நடைகளுக்கா? கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்திக்குவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம், 9:00 ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின் நெல்லை, டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு, ஆர் மாதவன் அவர்கள் வயலின் கல்கத்தா, ஜெய் வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம், வேதியியல் பாடமும் நம் வாழ்க்கையும், வேதியியல் பேராசிரியர் முனைவர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். இந்த நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி சரோஜினி நாயுடு அவர்கள் பற்றிய தகவல். உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள் ஆயில் பேசல் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம், தடகள வீரர் பி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகாலம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நிலவை இரவு, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 13 பகுதி, காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கட் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 8:30 திரைக்காலம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, திருவெண்காடு ஏ ஜெயராமன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற

0: and Pruthi Krishnamurthy Roy upset 6th seeds Kelaimpon Charo Enkitamorn and Warapol Thongsanga of Thailand 21-16-21-18 to advance to the men's doubles second round at the Korea Masters tournament in Asan today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 KHz, மதுரை மத்திய அலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.